0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:50, ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஸ்த மாதம் 3 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம்.

தான் செய்வது குற்றம் என்பதை மனதார அறிந்தே செய்பவன் மிக உயர்ந்த தவ வேடம் பூண்டிருந்தாலும் அந்த வேடத்தால் என்ன பயன் விளையப் போகிறது? குறள் எண் 272 அதிகாரம் கூட

0: தான் செய்வது குற்றம் என்பதை மனதார அறிந்தே செய்பவன் மிக உயர்ந்த தவ வேடம் பூண்டிருந்தாலும் அந்த வேடத்தால் என்ன பயன் விளையப் போகிறது? குறள் எண் 272, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: நேரம் காலை 5:55 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம். இன்று நமது வானொலியில் வளம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். இன்று 24 மே ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 வானொலி ஒலி கீற்றுகள், 5:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்து தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், காலை 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ, இதில் குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல்கள் தருகிறார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். பகுதி 4 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுர தென்றல், 8:00 செய்தி சுருக்கம், 8:02 மதுர தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுர தென்றல் தொடர்ச்சி, 8:40

45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் சென்னை அஞ்சலாக. 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 12 எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 மதுரத்தின்றல். 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 சங்கீத சாரல். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை கேட்கலாம். 1 மணிக்கு வானொலி ஒலிக்கேற்றுகள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. மதியம் 1:10 கனிந்த வாழ்வு. முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இனிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரத்தென்றல். 2:40 இசை பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு மதுரத்தென்றல். 4 மணிக்கு நாடகம் பொன்னியின் காவலன். நாடகம் எழுதியவர் கொற்றவன் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். 5:30 கிராமிய தென்றல். மதுரை மாவட்டம் மதிச்சியம் டி சூரிய பிரகாஷ் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்களில் இன்று பில்லா திரைப்படம். 6:30 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக. 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரத்தென்றல் தொடர்ச்சி. 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இதில் வெங்காய சாகுபடி உத்திகள் குறித்து ஒட்டஞ்சத்திரம் டாக்டர் கே பரமேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு செய்தி இருக்கை. 8:50 மதுரத்தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரத்தென்றல் தொடர்ச்சி. 9:30 நட்சத்திர கீதங்கள். 10 மணிக்கு ரவிவாசிரி அகில் பாரத சங்கீத் சபா டெல்லி அஞ்சலாக. இதில் பண்டிட் ஹரிசங்கர பட்டாச்சாரியா அவர்களின் சித்தாரிசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி கொல்கத்தா. 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும். 11:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மறுநாள் காலை மணி 5:45 ஒலிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலிகள் இன்று வளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். சில நொடிகள் தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலகளவிலான அமைதி, பாதுகாப்பு, சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான விவகாரங்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறை நிபுணர்கள் மருத்துவர்களுக்கான பயிற்சியுடன் சுகாதார பராமரிப்பிற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுப்பு பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்க

லிங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ்வாணி வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
7: நேரம் 6:04 இருப்பது நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் சில நொடிகளில் கேட்க இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக

0: in New Delhi yesterday. In a social media post, Mr. Goyal said that during the meeting, both sides discussed measures on advancing India-US cooperation in aviation and aerospace manufacturing. He added that the meeting also followed discussions focused on developing maintenance, repair and overhaul opportunities, skilling supply chains, innovation and growing India's role as a trusted global manufacturing and engineering hub. The government has published draft rules under the VVG Ramji Act 2025 for wider public consultation. The Rural Development Ministry said that any person, stakeholder, organization or institution may submit objections or suggestions on the draft rules for consideration by the 21st of next month. The Ayushman Bharat scheme will start in West Bengal from July this year. Chief Minister Shubhendu Adhikari announced this in Kolkata after a virtual meeting with Union Health Minister J.P. Nadda yesterday. The existing beneficiaries under the state health scheme, Swasthya Sathi, will be incorporated into the Ayushman Bharat scheme. The Memorandum of Understanding in connection with the Ayushman Bharat Arogya Mandir will be signed in June in New Delhi. Mr. Adhikari said that a proposal has been sent to the centre regarding an increase in the number of PM Jan Aushadhi Kendra in West Bengal from the existing 117 to 469. The Chief Minister also said that proposals for new medical colleges in Alipurduar, Kalimpong and South Dinajpur districts as well as a new AIIMS for North Bengal have also been sent to the central government. In Maharashtra, a 1,500-page charge sheet has been filed before the court at Nashik in connection with the alleged sexual assault and attempted religious conversion case linked to a TCS facility in the city. According to SIT Chief Sandeep Mitke, the charge sheet was filed yesterday against four accused, Mateen Patel, Nida Khan, Danish Sheikh and Tawseef Attar. He said additional charge sheets related to 7 to 8 persons connected to offences are expected to be filed within the next 3 to 4 days. US President Donald Trump said that a deal with Iran, including opening the Strait of Hormuz, has been largely negotiated after calls with Israel and other allies in the region. Announcing progress on his Truth Social platform, Mr. Trump said final aspects and details of the deal are being discussed and will be announced shortly. President Trump said that he had spoken with leaders from Saudi Arabia, UAE, Qatar, Pakistan, Turkey, Egypt, Jordan and Bahrain, along with Israel. Iranian Foreign Ministry spokesman Ismail Baqai earlier told state television that the US and Iranian positions had been converging in the last week, but warned that did not mean agreements would be reached on key issues. In IPL cricket, riding on an unbeaten 101 runs by skipper Shreyas Iyer, Punjab Kings defeated Lucknow Super Giants by 7 wickets at the Ekana Cricket Stadium in Lucknow last night. Chasing a target of 197 runs set by Lucknow Super Giants, Punjab Kings scored 200 for 3 in 18 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: இன்று நாம் பேசப்போவது மனித வாழ்வின் மிக பழமையான தேடல் பற்றி. அந்த தேடல் என்ன? இன்பம், நிலையான இன்பம். உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இன்பம் தேடுகின்றான். காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை உண்பதிலும் உறங்குவதிலும் பணம் தேடுவதிலும் பெயர் தேடுவதிலும் என எல்லாவற்றிலும் மனிதன் தேடுவது இன்பத்தையே. ஆனால் கிடைக்கிறதா? சிறிது நேரம் கிடைக்கிறது, ஆனால் நிலைக்கிறதா? இல்லை. இதையே நம் பாரதியார் தன் கட்டுரையில் எத்தனை அழகாக சொல்கின்றார். தூங்கையில் வாங்குகிற மூச்சு அது சுளிமாறி போனாலும் போச்சு, தூக்கத்தில் கூட வாங்குகிற மூச்சு நம் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்படி இருக்க வெளி இன்பம் நிலைக்கும் என்று நம்புவது எப்படி சாத்தியம்? இதை நாம் அனுபவத்தில் உணர்கிறோம் அல்லவா. புதிய வீடு வாங்கும்போது மகிழ்ச்சி சில மாதங்களில் பழைய வீடாகி விடுகின்றது. புதிய பதவி கிடைக்கும்போது பெருமிதம் சில நாட்களில் சுமையாகி விடுகின்றது. ஏன் இப்படி நடக்கிறது? ஏனென்றால் நாம் தேடும் இடத்தில் நிலையான இன்பம் இல்லை என்பதே உண்மை. இங்கே பாரதியார் திருக்குறளை எடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கின்றார். இன்சொல் இனிதீன்றல் ஈன்பான் எவன்கொளோ.

0: வன்சொல் வழங்குவது ஏன், இன்சொல் எவ்வளவு இன்பம் தருகின்றது, அப்படி இருக்க கடுஞ்சொல் பேசுவது ஏன்? யோசியுங்கள். காலையில் யாரோ ஒருவர் இனிமையாக பேசினால் நாள் முழுவதும் மனம் மலர்ந்திருக்கும். கோபமான வார்த்தை கேட்டால் நாள் முழுவதும் மனம் கனத்திருக்கும். ஒரு வார்த்தையின் சக்தி எவ்வளவு பெரியது? கோபம் எங்கிருந்து வருகிறது? இன்பம் தேடுகின்றோம், கிடைக்கவில்லை என்றால் கோபப்படுகின்றோம், கோபத்தில் கடுஞ்சொல் பேசுகின்றோம், உறவுகள் சிதைகின்றன, இன்பம் இன்னும் கிடைக்காமல் போகிறது. இது ஒரு தீய சுழற்சி. இதை உடைக்க ஒரே வழி இன்சொல். பாரதியார் தாயுமானவர் சொல்வதை கூறுகின்றார், உண்மையான இன்பம் வெளியே இல்லை உள்ளே இருக்கிறது என்று. அந்த உள் இன்பத்தை அடைய ஒரே வழி காக்க நின்னருட்காட்டியல்லால் ஒரு போக்கில்லையே. இறைவனின் அருள் காட்டும் வழியில் போனால் மட்டுமே நிலையான இன்பம் கிட்டும். இங்கே அருள் என்பது வெறும் கோயில் செல்வது மட்டுமல்ல, அன்பு செலுத்துவது, பிறருக்கு உதவுவது, இன்சொல் பேசுவது, மனசாட்சிக்கேற்ப வாழ்வது, இவையெல்லாம் அருளின் வெளிப்பாடுகளே. இன்று நம் சமுதாயத்தில் என்ன நடக்கின்றது? மனிதர்கள் இன்பம் தேடி ஓடுகிறார்கள். செல்போன், சமூக வலைத்தளம், பணம், புகழ் எல்லாவற்றிலும் தேடுகிறார்கள். சற்று கிடைக்கிறது, ஆனால் பின்னர் வெறுமை மட்டுமே மிஞ்சுகிறது. ஏனென்றால் நாம் அமிர்தத்தை வேண்டாத இடத்தில் தேடுகின்றோம். பாரதியார் கூறுவது போல தாய்மானவர் காட்டும் வழி எளிமையானது. இறையருள் காட்டும் பாதையில் சென்று கடமையை பொறுப்புடன் செய்தால் நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும். முதலில் உள்ளே திரும்புங்கள். ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை உணருங்கள். நிதானமாக உங்களுக்குள்ளே யோசியுங்கள். இரண்டாவது, இன்சொல் பேசுங்கள். குடும்பத்தினரிடம், நண்பர்களிடம், அயலாரிடம் ஒரு அன்பான வார்த்தை பேசுங்கள். பாரதியார் சொல்கின்றார், கோபம் பிறரை எரிக்காது, நம்மையே எரிக்கும். மூன்றாவது, எதிர்பாராமல் கொடுங்கள். ஒரு சிறு உதவி, ஒரு புன்னகை, ஒரு ஆறுதல், இவை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்குள் இன்பம் வருகின்றது. அது நிலைக்கும் இன்பம். பாரதியார் மட்டுமல்ல, வள்ளுவரும் சொன்னார், இன்பம் விளையான் வினை விளைவான் தன்னேர்மை நன்பினும் வேண்டப்படும். தனக்கு மட்டும் சுகம் ஓய்வு மகிழ்ச்சி வேண்டுமென்று நினைக்காமல் செய்ய வேண்டிய கடமை மற்றும் பொறுப்பை முதலில் நினைத்து பிறரை நினைத்து செயல்படுபவன் உயர்ந்தவன். அத்தகைய மனிதன் நேர்மையும் உழைப்பும் கொண்டவனாக இருப்பதால் நண்பர்களாலும் சமூகத்தாலும் மதிக்கப்படுவான். அதுவே தாய்மானவர் காட்டும் நிலையான இன்பத்தின் வழி. அதுவே பாரதியார் காட்டும் இன்சொல்லின் வழி. இன்சொல்லும் பொறுப்புணர்ந்து கடமையை சரிவர செய்வதே நிலையான இன்பத்தை அனுபவிக்க வழிவகுக்கும். அமிர்தம் தேட வெளியே போக வேண்டாம், அது உங்கள் உள்ளேயே இருக்கின்றது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:15 ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம் பக்தி மாலை.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிமையான காலை பொழுதில் பக்தி மனம் கமலச் செய்யும் விதமாக மங்களகரமான பாடல்களுடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது பக்தி மாலை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள், என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேரம் காலை 6:35, ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று பராபவ வருடம் வைகாசி 10 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
6: அன்பார்ந்த விவசாயிகளே, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் தானுவாஸ் தாது உப்பு, தானுவாஸ் கிராண்ட், தானுவாஸ் தாது உப்பு கட்டி மற்றும் தானுவாஸ் வெள்ளை கழிச்சலுக்கான குறுணை வடிவ தடுப்பு மருந்து ஆகியவை விற்பனைக்கு தயாராக உள்ளன. தொலைபேசி எண் 0431-2331-715. தேவைப்படுவோர் இப்போது கூறிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தலாம். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட தென்னை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளே, தென்னையில் அதிக மகசூல் பெற்றிட ஆண்டுதோறும் உரமிடுவது அவசியம். நடவு செய்து 5 ஒரு தென்னை மரத்திற்கு நன்கு மக்கிய தொழு உரம் 50 கிலோ, வேப்பம் பிண்ணாக்கு 5 கிலோ, யூரியா 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ மற்றும் மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் 1.5 கிலோ தேவை. தென்னை மரத்தை சுற்றிலும் 4 தொலைவில் வட்ட வடிவில் 1 ஆழத்தில் குழி எடுத்து அதில் மக்கிய தொழு உரம் வேப்பம் பிண்ணாக்கு இட்டபின் அதன் மீது இப்போது கூறிய உரங்களை இட்டு மண்ணால் மூடி

0: பாய்ச்ச வேண்டும். இவ்வாறு உரமிடுவதால் தென்னங்குலைகளில் அதிக காய்கள் உருவாகி மகசூல் அதிகரிக்கும். இவ்வாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
1: எனி டைம் ஃபோன் பண்ணாலும் அவங்க ஆன்சர் பண்ண தயாராக இருக்காங்க. எங்களுக்கு அவங்க வந்த பின்னாடி தான் விவசாயத்தில் இவ்வளவு ஒரு விழிப்புணர்வு இருக்குன்ற எங்களுக்கு தெரியும். நான் இதை எப்படி பண்றது, யாருக்கிட்ட விற்கிறது, யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது, மார்க்கெட்டுக்கு கொடுத்தா இங்க ஒரு ரேட்டு அங்க ஒரு ரேட்டு இடைத்தரகர்கள் போட்டு பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத அளவுக்கு நீங்க உற்பத்தி பண்ணுங்க, நாங்க வந்து வாங்கி உங்களுக்கு மார்க்கெட் பண்ணி கொடுக்குறோம்.
2: உங்களுக்கு செலவு இல்ல, அலைச்சலும் இல்ல.
1: கண்டிப்பா
2: மேலாண்மைன்னு சொல்லுவாங்கல்ல பயிர் பாதுகாப்பு, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பயிர் பாதுகாப்புக்கு இன்சூரன்ஸ் ஒன்னு இருக்குது. அது ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் ஏக்கராக எவ்வளவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு அந்த ரெக்கார்டிக்கா பண்ணுவாங்க. இந்த பயிருக்கு இவ்வளவுதான் இன்சூரன்ஸ், இந்த பயிருக்கு இவ்வளவுதான், நஞ்சைக்கு எவ்வளவு, புஞ்சைக்கு எவ்வளவுன்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு கம்பெனி கொடுக்குது. அதை நம்ம இன்சூர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது தேவையான அளவு ரெக்குயர்மெண்ட், ஏதாவது ஃபியூச்சர்ல பெரிய ஒரு இயற்கை சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த மாதிரி விவசாயிகள் எதுவும் பாதிக்கக்கூடாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் கிளியர் பண்ணி இதுல இதை பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ட பாருங்க, இதை இவங்களை பாருங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் பண்றாங்க, கைட் பண்றாங்க.
2: இந்த பாதுகாப்பின் பேர்ல நீங்க செஞ்சுட்டு வரீங்க.
1: ஆமா ஆமா ஆமா. ஏதோ ஒரு டவுட்ஸ்னா அவங்க அது படிச்சிருக்காங்க சம்பந்தமா, நாங்க போய் கேட்டு கேட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
2: இப்போ வந்து அங்க ஏதாவது பயிற்சிகள் நடத்துறாங்களா? நீங்க அந்த பயிற்சியில கலந்துட்டு இருக்கீங்களா?
1: பயிற்சியில கலந்துறோம். அவங்க சென்ட்ரலே கேவிகேலே நடத்துறாங்க. எங்க ஊர் கிராமத்திலயும் ஒரு சென்டர் மார்க் பண்ணி நடத்திட்டு இருக்கு. அதனால எங்க ஊர் மட்டும்ல பக்கத்து அந்த ஏரியால உள்ள அந்த தேனி மாவட்டம் ஃபுல்லாவே அந்த மாதிரி பயிற்சி ஒவ்வொரு ஊருக்கு கிராமத்துக்கு தொய்வு இல்லாம அவங்களும் வெஹிக்கிள்ஸ் மூலமா அவங்களும் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. 20 பேர் 30 பேர். இது இல்லாம சிறு தொழில் கேஷ் ஆன் என்னென்ன பண்ணலாம், மாமரத்தில் என்னென்ன பண்ணலாம், இது மாதிரி இப்பயே ட்ரைனிங் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
2: நீங்க ஏதாவது பயிற்சியில கலந்துட்டு இருக்கீங்களா?
1: நான் அந்த பயிற்சி மாமர பயிற்சி கலந்துருக்கேன். மாம்பழத்துல என்னென்ன எடுக்கலாம், ஜூஸ் எடுக்கலாம், ஊறுகாய் எடுக்கலாம், மாம்பழத்திலே மாம்பழம் பவுடர் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அதுலேயே சத்தான பொருள் மாமரத்தில் இவ்வளவு விஷயம் இருக்கு அந்த ட்ரைனிங்ல இருக்கு. அது போக கேஷ் யூனிட்ல கேஷ் யூனிட், அது பவுடர் ஏ கிரேடு பி கிரேடு இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல அங்க பயிற்சியின் போது நிறைய சொல்லி தருவாங்க. அவங்க அதுக்கு எந்த ஒரு கட்டணத்தை அவங்க வசூலிக்கிறது இல்லை, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ். அவங்க ஒரு சோசியல் ஒர்க் மாதிரி நம்ம ஏரியாவில் டெவலப் பண்ணணும், விவசாய மக்களுக்கு உதவி பண்ணுன்ற மொத்த எண்ணத்துல கேவிக்கு எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு.
2: இப்போ வேளாண் அறிவியல் நிலையத்தை போய் நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பயன்பாடு கிடைக்கும்.
1: நாமட்டில் யாரு போய் கேட்டாலும் அவங்க எல்லாம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா மக்கள் அது விழிப்புணர்வு வருதுல, நிறைய பேர் எப்படி கேட்கறது, எப்படி அணுகிறது, யாரை போய் பாக்குறது, அவங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு போறதுக்கு தெரியாது, எப்படி போய் அப்ரோச் பண்றது, அந்த மாதிரி சில ஏன்னா கிராமத்துல படிக்காதவங்க அதிகமா இருப்பாங்க,
2: அறியாமை
1: அறியாமை இதெல்லாம் நினைக்கிறப்ப இந்த மாதிரி இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றதுனாலதான் நான் இந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல பேச முடியுது தைரியமா.
2: இல்ல உங்களுக்கு வந்து அதை போய் தொடர்பு வச்சுக்கோங்க
1: எதிர்காலத்தில் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அந்த இதுல வந்து அந்த பயிற்சியில சொந்தமா தொழில் துவங்கக்கூடிய அளவுக்கு தைரியத்தை வளர்த்து கொடுத்துருவாங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இல்லை. இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்க ஹெட்டா இருந்துட்டு உங்களுக்கு கீழே ஒரு 30-40 பேர் வேலை கொடுக்குற மாதிரி செல்ஃப் கான்பிடன்ஸ் அந்த உறுதியை வந்து அவங்க ஏற்படுத்தி தராங்க.
2: அதாவது தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தா போதும்,
1: முயற்சி இருந்தா போதும். அது பத்தாவதுக்கு இதெல்லாம் நாங்க ஒரு விவசாயியா இருந்துட்டு இவங்க சப்போர்ட் இல்லைன்னு எங்களுக்கு இந்த இதை பத்தி எங்களுக்கு இவ்வளவு வர தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் கேவிகே சென்டெக்ஸ்க்கு, என்னோட வேளாண் அறிவியல் மையத்துக்கு.
2: இப்ப இதுக்கு முன்னாடி இந்த நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிலைமை எப்படி இருந்தது, இதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு?
1: எங்க இதுக்கு முன்னாடி டெய்லி வேஜஸ் நாங்கள கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தோம். இப்ப இதை பண்ண பின்னாடி நம்மளுக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் இருக்கு, இதை நம்பி நம்ம தைரியமா வாழலாம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு, அவ்வளவுதான். வேற என்ன
2: இது, இதுக்கு ஏதாவது நீங்க லோன் வாங்குறதுக்கு எதுவும் வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க?
1: இல்ல, லோன் ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ் பண்றதுக்கு லோன் பண்ணி தராங்க. சிறு குறு தொழில் பண்றதுக்கு அவங்க வந்து கவர்மெண்ட் மூலமா லோன் பண்ணி தராங்க. அது இன்னும் மக்கள் எப்படி போய் கேட்கறது அப்படின்னு தயக்கமா இருக்காங்க. இப்ப எங்களை மாதிரி நாங்க மீட்டிங் அட்டன் பண்ணி தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லி ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல இவங்க கொடுப்பாங்களோ ஹெல்ப் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ தயக்கத்தில் இருந்தாங்க. இப்போ நாங்களாம் இந்த மாதிரி பயிற்சி எடுத்தவங்களும் போனதுனால அவங்களுக்கு செய்ய முன்னுரிமை நாங்களும் சில கைடன்ஸில் பண்ணுவோம். இன்னும் சாரை போய் பாருங்க, இவரை பாருங்க, இவரை பாருங்கன்னு சொல்லிட்டு விவரமாக சொல்கிறதுனால அவங்க போய் அதை பார்த்து பழகிட்டு இப்போ ஒவ்வொரு ஆளும் தன்னம்பிக்கை ஓரளவுக்கு ஒரு அந்த ஏரியாவில் கொண்டு வந்திருக்காங்க.
2: இப்போ தயக்கம் வந்து ஒரு தெரிஞ்சிருச்சு.
1: தெரியாதவங்களுக்கு தயக்கம் அப்படியே இருக்குது, தெரிஞ்சவங்களுக்கு அது ஃப்ரீயாயிருச்சு, அவ்வளோதான். ஆனால் வாழக்கூடிய இந்த ஊரில் வாழக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஊர்னது, அதாவது எங்கள் ஊரில் பயங்கரமாக காத்தடி வறட்சின்னு அவ்வளோ பெரிய வறட்சி.

0: இந்த முந்திரி சாகுபடி போட்டு அந்த மரங்கள் அதிகமாக வந்ததுனால எங்கள் ஊரில் காற்றே அடிக்கிறது. ஏன்னா எல்லா பக்கம் முந்திரி தோப்பாயிருச்சு, எல்லா பக்கம் தென்னந்தோப்பாயிருச்சு, மாந்தோப்பாயிருச்சு. தென்னந்தோப்பில் எங்கள் பக்கம் தோப்பே இல்லை, ஏன்னா ஒரு மரம் தென்னை மரத்துக்கு அதிகமான தண்ணி வேணும். இந்த ரெண்டு மரம் இருந்ததுனால எங்கள் ஊர் பூரில் தோப்பாக தான் இருக்குது.
1: வறட்சியிலும் ஒரு புரட்சின்னு சொல்லி
0: வறட்சியில் புரட்சி, அதில் பசுமை புரட்சி. எங்கள் ஏரியா பார்த்தாலும் இப்போ பூரா பசுமையாக இருக்கும், தோப்பாக இருக்கும், அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கொஞ்சமான தண்ணியில் நிறைய சாகுபடி எடுக்கணும், எந்த மரத்தை நம்ம பாதுகாப்பு பண்ண முடியும் அப்படி நாங்கள் குழப்பத்தில் இருந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் அறிவுரையின்படி இப்போ விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கராவுக்கு ஒவ்வொரு விவசாயிக்கு 200 கண்டு 300 கண்டு அவங்க பூமியை தகுந்த மாதிரி 100 கண்டு இந்த மாதிரி கொடுத்து அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அவங்களே ஃப்ரீயாக காசு கொடுத்து லோடு பண்ணி கொடுக்குறாங்க. கேவிகே சென்டெக்ஸ்ல இருந்து அங்கே பண்ணாங்க.
1: வேளாண்
0: அறிவியல் நிலையம் அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு.
1: இலவச கன்றுகள்,
0: இலவச கன்றுகள் 1 ரூபா கூட வாங்க மாட்டாங்க.
1: இப்போ வந்து புதுசாக யாராவது இவங்களை போய் அணுகணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? புதுசாக அவருக்கு விவரமே தெரியாது, இந்த வேளாண் நிலையத்தை வந்து அவங்க அணுகணும்.
0: அவர் பேர் ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணாலும் அடுத்த நிமிஷம் யார் என்னன்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. அவர் அண்ணா பெரியவர் அண்ணா ஒரு அண்ணா இருக்காங்க, அவர் தான் வயசுல மூத்தவர், அவர் தான் பண்ணுவார்.
2: இதுவரை முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்களை வழங்கினார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: என்னடாமா எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
3: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
5: டேமா எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
4: நீ சொல்றதெல்லாம் சரிதான், நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
5: ஆஹா இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
4: சரிக்கா இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: சில நொடிகளை தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தகவல் தொடர்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள்

0: குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதி படிப்படியாக அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். 5000 மேற்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், உற்பத்தி திறன் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி விவசாயிகளுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கு அவர்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் செயல்பாடுகள் குறித்து கடந்த சில நாட்களாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச் செயல்களை தடுப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு போதுமான பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி பணிமனையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர், பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கலந்துரையாடினார். அரசு பேருந்துகளை செம்மையாக பராமரித்து இயக்குவதற்கும் பயணத்தின் போது ஏற்படும் இடர்பாடுகளை களைவதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். பேருந்து போக்குவரத்து தொடர்பாக மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்ஃபு வாரிய சொத்துக்கள் கணக்கெடுக்கும் பணிகளை செம்மைப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என்று கூறினார். சிறுபான்மையின மக்களின் நலன்கள் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு ஷாஜஹான் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பணப்பாக்கம், துறவி உள்ளிட்ட கிராமங்களில் குண்டுமல்லி பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்த குண்டுமல்லி சாகுபடி, பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் விலை குறைவு போன்ற காரணங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: குண்டுமல்லி விவசாயம் செஞ்சிருக்கிறோம். இந்த குண்டுமல்லி வந்து 3 ஒரு முறை மருந்து அடிப்போம். அடுத்தது வந்து களை மற்றது உரம் எல்லாம் போட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து 200-250 தான் விலை போயிட்டு இருக்குது. ஆனா இதே மார்க்கெட்ல அவங்க வீட்டு விற்பனை செய்யறவங்க வந்து 500-600 அளவுக்கு விற்பனை பண்றாங்க. நாங்க விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து நஷ்டம்தான் ஏற்படுது. இப்போ எல்லாம் வந்து அரசே கொள்முதல் செஞ்சு விலையை நிர்ணயிச்சு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நாங்க இப்ப வந்து 1 கணக்குல பயிரிட்ட மல்லிகைப்பூ வந்து இப்ப வந்து 10-15 சென்ட் அதான் விவசாயம் பண்றோம். இடைத்தரகர் தான் வந்து அதிகமா லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் அரசே இதை கொள்முதல் செஞ்சு எங்களுக்கு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.

உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் திரு இட்டமர் பென் பிரெஞ்சு எல்லைக்குள் நுழைவதற்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டமை பாதிப்பு காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் தானே மாவட்டத்தில் டோம்பிவேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 7 பெண்கள் உட்பட நைஜீரியாவைச் சேர்ந்த 24 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இராணுவம் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்தும் இந்தியா ரஷ்ய நாடுகளின் துணை பணிக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் குளிர்ந்த நீரில் மேற்கொள்ளப்படும் மீன் உற்பத்தி 7000 டன்னாக அதிகரித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர்

என்பதால் இப்பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் திரு இட்டமர் பென் பிரெஞ்சு எல்லைக்குள் நுழைவதற்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டமை பாதிப்பு காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் டோம்பிவேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 7 பெண்கள் உட்பட நைஜீரியாவைச் சேர்ந்த 24 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இராணுவம் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்தும் இந்திய ரஷ்ய நாடுகளின் துணை பணிக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் குளிர்ந்த நீரில் மேற்கொள்ளப்படும் மீன் உற்பத்தி 7000 டன்னாக அதிகரித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வைநகர் பகுதியில் தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் வைகாசி மாத வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தையொட்டி 1008 தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஃபெடரேஷன் கோப்பை சாம்பியன் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங் நகரில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகளப் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
3: சூழலையில பாதுகாக்கிறதுல அரசாங்கம் எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்து வர்றது நமக்கு தெரியும். காடுகள் அழியாம பாதுகாக்கிறது, விலங்குகளை வேட்டையாடுறதை தடுக்கிறது, இதெல்லாம் அதுல அடங்கும். ஆனாலும் காட்டுயிர்களை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம சில அழிஞ்சு போன உயிரினங்களை மீண்டும் காடுகள்ல உருவாக்குற முயற்சியையும் அரசாங்கம் செய்து வருது. அதுலயும் குறிப்பா இப்போ சமீப வருடங்கள்ல சிவிங்கி புலிங்களை காட்டுல அறிமுகம் செய்யறது மூலமா ஒரு புது முயற்சிய அரசு எடுத்து வருது. சீத்தா, நம்ம தமிழ்ல சிவிங்கி புலின்னு சொல்லுவோம், லெப்பர்ட சிறுத்தை புலின்னு சொல்லுவோம். சிவிங்கி புலி உலகத்துல இருக்கிற காட்டுயிர்கள்ல மிக வேகமா ஓடுற உயிரினம். கொஞ்சம் ஒல்லியான உயரமான தோற்றத்துல இருக்கும் சிவிங்கி புலி. வறண்ட புல்வெளிகள், இலையுதிர் காடுகள்ல வாழும் தன்மை கொண்டவை இந்த சிவிங்கி புலிகள். அதாவது மேற்கு, வடமேற்கு, மத்திய இந்திய காடுகள்ல இருந்த இனம் இந்த சிவிங்கி புலிகள். நம்ம மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் இந்த பகுதிகளில் அதிகமா இருந்த உயிரினம் சிவிங்கி புலிகள். வேட்டையாடிகள் காரணமாகவும் காடுகளின் அழிப்பினாலும் ஏற்பட்ட வாழ்விட இழப்பும் இந்த உயிரினம் அழியும் நிலை ஏற்பட்டதுக்கான ஒரு பெரும் காரணமா இருக்குது. 1950களிலேயே முற்றிலும் அழிந்து விட்டன இந்த இனம். ஈரானில் மட்டுமே சிறிதளவு காணப்படுகிறது இந்த ஆசிய சிவிங்கி புலிகள். இதன் இன்னொரு ஜெனட்டிக் வகைதான் ஆப்பிரிக்க சிவிங்கி புலிகள். ஆப்பிரிக்க சவானா புல்வெளி பகுதிகளில் இந்த சிவிங்கி

0: புலிகள் காணப்படுகின்றன. குறிப்பா நமீபியா, தென்னாப்பிரிக்கா, கென்யா முதலிய நாடுகள்ல பெருங்காடுகளின் சூழலையில காப்பதுல மேல்நிலை வேட்டையாடிகளா இந்த சிவிங்கி புலிகள் பெரும் பங்கு வகிக்கிறதுனே சொல்லலாம். அதாவது நம்ம இந்திய காடுகள்ல பெரும்பாலும் புலிகள் மேல்நிலையிலிருந்து வேட்டையாடி சூழலையில பாதுகாக்கிறது போல ஆப்பிரிக்காவில இந்த சிவிங்கி புலிகள் ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். அவை உணவு சங்கிலிய சீரா வச்சிருக்கிறது மூலமா சூழலையில ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவுது. அதனால நம்ம அரசு அழிந்து போன சிவிங்கி புலிய மீண்டும் நம் காடுகள்ல அறிமுகப்படுத்தும் முயற்சியில ஈடுபட்டாங்க. அதனால தென்னாப்பிரிக்கா, நமீபியா இந்த நாடுகள்ல இருந்து 20 சிவிங்கி புலிகளை இந்திய மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய குனோ தேசிய பூங்கா காடுகள்ல அறிமுகம் பண்ணாங்க. ஆனா இது ஒரு சாதாரண பணி அப்படின்னு சொல்லிட முடியாது, ரொம்ப சவாலான ஒரு பணிதான் இது. ஏன்னா அறிமுகப்படுத்திய 20 சிவிங்கி புலிகள்ல சில இறந்து விட்டன, புதிதாக சில சிவிங்கி புலிகள் குட்டிகள் ஈன்றன. ஆனாலும் புதிய சூழலியலுக்கு அவைகள் பழகணும். 8 சிவிங்கி புலிகள் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு 1500 to 2000 மான்கள் அந்த காட்டுல இருக்கணும். சிவிங்கி புலிகளுக்கு போட்டியா பல வேட்டையாடிகள் அங்க இருக்கும். அப்படி இருக்கையில அதுக்குள்ள அந்த போட்டியில வெல்லும் அளவிற்கு தாவர உண்ணிகளை பாதுகாக்க வேண்டிய சூழலும் அரசுக்கு இருக்குது. ஆக ஒரு உயிரை அறிமுகப்படுத்தி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அதை மட்டும் கவனத்துல கொண்டு செயல்படுகிற செயல் அல்ல, மொத்த சூழலியலின் ஆரோக்கியத்தையும் கருத்துல கொண்டு செயல்படணும். அந்த அளவுக்கு சவாலான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி சூழலியலை காக்கும் அரசிற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, வளங்களை தேவையான அளவிற்கு அளவில் பயன்படுத்தும் வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணும். சட்டத்திற்கு புறம்பா காட்டுயிர்களின் உடற்பாகங்கள் சந்தையில கிடைச்சா அவற்றை வாங்காம அந்த செயலில் ஈடுபடுவோர் பற்றி அரசுக்கு தெரியப்படுத்தணும். இதெல்லாம் வன உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு அரசுக்கு நம்மால் முடிந்த உதவின்னு சொல்லலாம். இது நம் கடமையும் கூட. சூழலியல் அறிவோம், இயற்கை வளம் காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
1: இல்ல, முதல்ல சேமிப்பு.
0: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிம்மிக்கு
1: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்காவின் நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் சுகாதாரத்துறை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் சுகாதார சேவையில் உள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இளம் மருத்துவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். துறை சார்ந்த நிபுணத்துவம், புதுமை கண்டுபிடிப்புகள், உறுதியான செயல்பாடு

0: மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்திற்கு மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் மருத்துவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு நட்டா கேட்டுக்கொண்டார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் போயிங் விமான நிறுவனத்தின் துணை செயல் தலைவருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி மற்றும் பொறியியல் துறையில் உலகின் நம்பகமான நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தி 1.8 மடங்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பு ஆண்டில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5638 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் ஷாங்ஷி மாகாணத்தில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் மற்றும் மக்களுக்கு இந்தியா சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கம்போடியாவில் நேரிட்ட 2 சாலை விபத்துகளில் 14 உயிரிழந்தனர், 93 காயமடைந்துள்ளனர். கேம்பாங் ச்னாங் மாகாணத்தில் உள்ள ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் சென்று கொண்டிருந்த வாகனம் கனரக வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் 9 உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்வேரேங் பகுதியில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 5 உயிரிழந்தனர். கடந்த 2025 சாலை விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1467 இருந்தது என்று அந்நாட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கட், ஒடிசா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 3 கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதிகள், மேற்கு வங்கத்தில் உள்ள சமவெளி பகுதிகளில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இமயமலையை ஒட்டிய பகுதிகள் சிக்கிம், அசாம், மேகாலயாவின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் மற்றும் லட்சத்தீவில் அடுத்த 2 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கு வங்க மாநிலத்திற்கு 527 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. சுகாதார கட்டமைப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் பேச்சு நடத்திய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா, உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறினார். இதனிடையே மேற்கு வங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஜூலை 1 முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்த அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள

0: பதிவில் இஸ்ரேல் மற்றும் இதர நட்பு நாடுகளுடன் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காய் அந்நாட்டு ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் ஹார்முஸ் நீரிணை உட்பட போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா எந்தவொரு முடிவையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். கடந்த மாதம் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ளதாகவும் நீண்டகால அமைதி பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஈடுபட்டு வருவதாகவும் திரு இஸ்மாயில் பக்காய் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா அதிபர் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக திருமதி மரியா கொரினா மச்சோடா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த ஆண்டு இறுதியில் வெனிசுலா திரும்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர்களுடன் இதுகுறித்து தாம் விவாதித்ததாக திருமதி மச்சோடா குறிப்பிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் அவர் நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் நார்வே சென்றிருந்த அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வர்சஸ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங்கில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட 2 சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் காலை 7:25.
2: நலமாய் வாழ குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள்.
3: ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்கள வர்றப்போவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். அப்பாயின்மெண்ட் கேட்குறப்பவே இவங்களுக்கு நாடி பார்க்குற மாதிரி வாங்க, அதாவது சாப்பிட்டு 3 மணி நேரம் வயிறு எம்டியாக இருக்கணும், தண்ணி மட்டும் குடிக்கலாம், வேற எந்த உணவுப் பொருளும் சாப்பிடக்கூடாது, வாதம் பித்தம் கபம் இதை வச்சு தான் நாடி பார்ப்போம். இப்போ ஒரு நம்மக்கிட்ட ஒரு வயிறு உபிசத்தோட அல்சரோட ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பித்த நாடி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல் அப்போவே கேட்போம், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல், ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்போவே அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு, ரெண்டாவது அவங்க வயிற்றில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கு இல்லையா, அதை கூலிங் பண்ணுறதுக்காக நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஜுல்சர்னு கேப்சூல்ஸ் இருக்குது, குன்மகுடோரி மெழுகு இருக்குது, வில்வாதி லேகியம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய மருந்துகள். ஃபஸ்ட்டு கை மருந்தாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சோற்று கற்றாழைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் இருக்கிற நடுவில் இருக்க அந்த ஃப்ளஷ் பகுதியை மட்டும் எடுத்து காலையில் எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றில் ரெண்டு சைட்லேயே நாட்டு சர்க்கரையை சுருட்டி அதை அப்படியே முழுங்கிடணும். பல்லு விளக்கணுன்னா தண்ணி குடிக்கக்கூடாது, இதை சாப்பிட்ணும், ரொம்ப நல்லா கேட்கும் அல்சருக்கு. ரெண்டாவது இந்த காடி நீர்னு சொல்லுவாங்க இல்லையா, நைட் வந்து மீதம் இருக்க சாத தண்ணி போட்டு வச்சிடணும், அதில் வந்து ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா ஒரு 12 ஹவர்ஸில் நல்லா ஊறி இருக்கும், அதை காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த தண்ணியை மட்டும் குடிக்கணும், ரொம்ப அருமருந்தாக இது வந்து அல்சருக்கு கேட்கும். அதே மாதிரி கடல் பாசின்னு இப்போ விற்கிறாங்க, இதை முத நாள் நைட் ஒரு சின்ன டம்ளரில் ஊற போட்டணும், மறுநாள் காலையில் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்ணும். பாலோட கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட புண்கள் வந்து ரொம்ப அருமை.

0: அப்படியே ஆறிட்டே வரும்.
1: நம்ம கிட்ட இருக்கிற கை மருந்துகளே வந்து இது பண்ணது. சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
0: நிறைய மருந்துகள் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த பில்வாதி லேகியம் வாங்கி சாப்பிடலாம், குன்மகுடோரி மெழுகு சாப்பிடலாம், ஜுல்சர் கேப்சூல் சாப்பிடலாம், அதே மாதிரி வந்து ஜிட் சிரப்புன்னு இருக்கு, சோற்றுக்கட்டாளை லேகியம் இருக்கு, இதெல்லாம் சாப்பிட, இதெல்லாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும். அதே மாதிரி வயில கூல் பண்ணிக்கிறதுக்கு சம் லிவர் சிரப்ஸ், இது வந்து அல்சர்ல இருக்கிற அந்த மலச்சிக்கலையும் சரி பண்ணும். ஜிபிஎம்னு ஒரு சிரப் இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்றப்ப இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புண்களும் ஆறிட்டே வரும், அந்த கம்ஃபர்ட்டா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க.
1: இப்போ வாய்ப்புண்ணுக்கான ஒரு அடிப்படை விஷயங்கள் சொன்னீங்க, அது வந்து குடலில் வந்து நமக்கு பிரதிபலிப்பு தான் வாய்ப்புண்ணு வருது அப்படின்னு சொன்னீங்க. இந்த குடல் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவோம், நம்ம உள்பகுதிகளை வந்து கிளீன் பண்ணிக்கிறதே இல்லை. இப்போ பேதி உண்டாக்குற அந்த மருந்துகள்லாம் சாப்பிட்டு நம்ம குடலை சுத்தமாக வச்சிருந்தாலே இதை தவிர்க்கலாமா?
0: கண்டிப்பாக. ஆனால் இதெல்லாம் நாம் இப்போ எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்ல. சித்த மருத்துவத்தோட பேசிக் தாட்டே என்ன அப்படின்னா, வாரம் இரண்டு, மாதம் இரண்டு, வருடம் இரண்டு. வாரம் இரண்டு அப்படிங்கிறது நாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கணும். நாள் இரண்டு அப்படிங்கிறது ரெண்டு தடவை நமக்கு வந்து வெளிக்கு போகணும். வருடம் இரண்டு அப்படிங்கிறத பேதிக்கு சாப்பிடணும். இந்த மாதிரி நம்ம 15 நாட்களுக்கு ஒரு முறை என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் ஃபேமிலி லைஃப்லேயே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற மக்கள் இதெல்லாம் இருக்கிறதே இல்லை. கிரகஸ்த வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது மக்களுக்கு. அப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்ப ஒரு இனிமையான வாழ்க்கையை நம்மளால் இந்த இயற்கை கூட சேர்ந்து வாழ முடியும். அப்போது நாள் இரண்டு, வாரம் இரண்டு, மாதம் இரண்டு, நீங்கள் சொல்கிற குடல் சுத்தம் அப்படிங்கிறது இந்த மாதம் இரண்டுலேயும் வரும். அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் வந்து குடல் சுத்தம் பண்ணணும். இந்த குடல் சுத்தம் பண்ணுறப்ப நாம் நம்மளோட ஏரியாவில், அதாவது கிளைமேட் வெதர் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். அதிகமாக வந்து மப்பு மந்தாரமாக இருக்குது, மழை பெஞ்சிட்ருக்கு, இல்லை கடுமையான வெயில் இருக்குது, அந்த சமயங்களில் பேதிக்கு கொடுக்கக்கூடாது. குடல் சுத்தம் பண்ணும், பட் ரியாக்ஷன்ஸும் இருக்கும். பேதிக்கு நாம் கொடுக்குறப்ப அவங்க வந்து அன்னைக்கு ரெஸ்டில் இருக்கணும், பால் சாதம் மட்டும் சாப்பிடணும். 12 தடவை பேதியாகும், அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு அவங்க பால் அதை மட்டுமே எடுத்துக்கணும். வேற மாமிச வகைகளோ, காரமான உணவு வகைகளோ, டீ காஃபியோ எதுவும் சாப்பிட்டுக்க கூடாது. இந்த மாதிரி குடல் சுத்தம் பண்ணா ஒரு ஹெல்தி லிவிங் நம்மளால வாழ முடியும்.
1: குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள்.

0: காலை 7:30.
1: ஒரு ஊரில் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேராக சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசலில் நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இதை பாரு, ஏற்கனவே இங்கே 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சொர்க்கத்தில் திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன இருக்க போகுதுங்க, இங்கே எல்லாம் அது அது ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் ஒழுங்காக நடந்தால் பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசாமல் நரகத்துக்கே போயிடு. அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்கிறதில் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுகிட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால் மெதுவாக அவர்கிட்ட பேசினாராம். ஐயா, என்னை ஒரு 24 மணி நேரம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும். அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவாக பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்றேன். நான் இங்கே இருந்துக்கிறேன். உங்கள் கணக்குப்படி 12 பேருக்கு மேலே இங்கே தாண்டாது, அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன். ஆனால் ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ளே எல்லாம் நடக்கணும் அப்படின்ருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ளே போனார். யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இதை பாருங்கள், நரகத்தில் ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க.

அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழித்து வாசல் பக்கம் போனார். அங்கே இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரித்தாராம். அப்போ அவர் இவரே, நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்கேருந்து எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ளே யாருமே இல்லை, அதனால் நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்தில் புதுசாக பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, என்னை தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில் தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றி அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நீங்கள் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் மனசை பழக்கப்படுத்துறீங்க, ஆனால் கடைசியில் அதனால் நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால உங்க மனசுகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு அங்க போகாத இங்க போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்க பேய் இருக்குது, பெசாசு இருக்கு அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியாக ஒருத்தன் போய்கிட்டு இருக்கிறான், அங்கே பேய் பிசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி. இவன் பயந்துக்கிட்டே வேகமாக போகிறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு தனியாக, இருட்டில் லேசாக தெரிஞ்சுது. ஓடி போய் ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டான். பயந்துக்கிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது, உள்ள யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேற யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமாக போட்டுது. ஏன்னா நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக போட்டுது, ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்கு, பஸ்ஸு நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை விழுந்துதான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்கிறான். அங்கே டிரைவர் நிற்கிறார். அவர் சொன்னாராம், ஏன்ப்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன், நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிகிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியாக ஏறி உட்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளுப்பா அப்படின்னாரான்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். மதுர தென்றல்.

0: ஹலோ
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்?
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: அட,
0: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ் வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதையொட்டி குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரிந்தர்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்க இருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: அட,
0: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1229 கிலோஹெர்ட்ஸ்.

0: ആകാശവാണി വാനൊലിക്ക് 90 നിഘിച്ച തുടരിൽ ഇന്ന് வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் சார். வானொலி முதன் முதலாக உங்களுக்கு எப்போது அறிமுகமானது?
1: கோவை வானொலியோடு ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தொடர்பு இருக்கிறது. நான் பள்ளியில் படிக்கின்ற காலத்திலேயே வானொலியோடு நான் அறிமுகமானவன். இன்னும் சொல்லப்போனால் கோவை அரசு கலைக்கல்லூரியில் என்னுடைய பட்டப்படிப்பு படித்து கொண்டிருந்தேன். எங்கள் கிராமம் கோவைக்கு அருகே இருக்கக்கூடிய கந்தேகொண்டன் சாவடியிலிருந்து தினசரி நகரப்பேருந்தில் தான் கோவையை நோக்கி வருவோம். அப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய மாதிரி எஃப்எம் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த நகரப்பேருந்து என்றாலும் நாங்கள் வந்து சின்ன ரேடியோவை வைத்து கொண்டு நிகழ்ச்சிகளை கேட்டு வருவோம். அப்படி கோவை வானொலியோடு அறிமுகமானவன் நான். அப்பொழுது நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன். கோவை வானொலி முதல் இந்த ராமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னால் டாடா பாட்டில் அந்த நிகழ்ச்சி இருந்தது. அப்போ எனக்கு அறிமுகமாகிற போது கோ செல்வம் அவர்கள் தான் நிலை இயக்குநராக இருந்தாங்க. இந்த நிகழ்வில் வந்து மாலை நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்போம். அதுவும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை, நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால எங்களுடைய தந்தையாரோடு அந்த ஏறுமூறு நிகழ்ச்சியை கேட்டு சிறப்பாக இருக்கும். அப்புறம் மாவட்ட செய்திகள் வரும், ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் செய்திகள் வரும்போது அந்த மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கேட்டுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. அப்பொழுது 18 மாவட்டங்கள் தான் இருந்தது. ஆக ஏறுமூறும் நிகழ்ச்சியும் இந்த மாதிரி விவசாய நிகழ்ச்சிகளும் அப்புறம் திரை இசையும் விரும்பி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ ஆல் இண்டியா ரேடியோவுக்கு 1982 பாரதி நூற்றாண்டு, பாரதி நூற்றாண்டை ஒட்டி நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றது. குறிப்பாக இளைய பாரதம் அப்பொழுதெல்லாம் ஒன்றுதான் வரும். இளைய பாரதம் வந்து 2 நாள் கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி இருந்தது. இளைய பாரதத்தில் பலமுறை நானும் வந்து பேசியிருக்கிறேன், இளைய பாரதத்தை கேட்டிருக்கிறேன். இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய மகாகவி பாரதியினுடைய நூற்றாண்டு 1982, அதை ஒட்டி கோவை வானொலி கல்லூரிகள் தோறும் பள்ளிகள் தோறும் மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய பேச்சு போட்டி, கவிதை போட்டி, விவாத அரங்குகளை எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அதிலிருந்து நான் வானொலியோடு இணைந்து பயணப்படுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
0: முதன் முதலாக வானொலியில் பேசிய அனுபவம்

0: வானொலியில் கவியருவி என்ற ஒரு நிகழ்வு இருந்தது. அப்பொழுது நிகழ்ச்சி அமைப்பாளராக பின்னாளில் இயக்குநரான ஜே கமலநாதன் அவர்கள் இருந்தார்கள். அவர்தான் என்னை அழைத்து வந்து கவியருவியில் கவிதை வாசிக்கிற வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த கவியருவி எனக்கு முதல் முதலில் ஒரு கன்னி முயற்சியாக இருந்தாலும் பல நிகழ்ச்சிகள் அது எடுத்து போகிறது. அந்த நிகழ்ச்சியில் நான் வாசித்த கவிதை எப்பொழுதும் என் மனதிலே இருக்கக்கூடிய கவிதை. அது என்ன என்று கேட்டால், சுதந்திரத்தை பற்றி அப்பொழுதெல்லாம் பேசுவார்கள். இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம். இது வந்து 1982 முன்னால் எழுதப்பட்ட கவிதை. கோவையிலிருந்து வந்த வானம்பாடி என்ற இதழில் அரங்கநாதர் என்பவர் எழுதிய கவிதையாக நான் பின்னாளில் அறிவேன். அந்த கவிதையை எங்களுடைய தமிழாசிரியர் சொன்னார். ஆனால் அந்த கவிதைக்கு மறுப்பாக நான் ஒரு கவிதை எழுதி அதை ஆல் இண்டியா ரேடியோவில் என் கவிதையோடு சேர்த்து அதை கொடுத்தேன். அது என்ன கவிதை என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதை மறுத்து என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் வெடியும். சிலருக்கு 8 மணிக்கு வெடியும், சிலருக்கு 7 மணிக்கு வெடியும், சிலருக்கு 5 மணிக்கு வெடியும். அதற்கு மறுப்பாக ஒரு கவிதையை கொடுத்தேன். என்ன என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் பொய். வெடிந்து வெகு நேரமாகியும் நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும். எழுக இளைஞனே, விடியல் என்பது வெளியில் இல்லை, உன் விழியில் உள்ளதடா என்ற அந்த கவிதை பிரபலமாக போனது. அதுல வந்து நேயர் கடிதங்கள் வந்து நிறைய அந்த கவிதைகளை பாராட்டி வந்தது இன்னும் என்னுடைய நெஞ்சில் பசுமையாகவே இருக்கிறது.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார். ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர்ல வெற்றி மாலை என்ற நிகழ்ச்சி பல நேயர்களால் பாராட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில 50% மேலாக உங்களுடைய பங்களிப்பு இருந்தது. அந்த நிகழ்வு எப்படி நடந்தது?
0: அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி வந்து அப்பொழுது இயக்குநராக இருந்த கமல்நாதன் சார் தான் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொண்டு போய் சேர்த்தோணும் அப்படின்னு நாங்கள் ஒரு 2-3 டைம் உட்கார்ந்து கலந்தாய்வு செஞ்சதுல, திங்கட்கிழமை காலையில் இருந்த வாரத்தினுடைய முதல் நாள் அவர்கள் உற்சாகமாக வேலைக்கு செல்ல வேண்டும், வாசிக்க செல்ல வேண்டும், படிக்க செல்ல வேண்டும். ஏன்னா ஒரு நாளினுடைய துவக்கத்தில் உற்சாகமாக இருந்தால் அந்த வாரம் முழுக்கும் இருப்பாங்கிறதுக்காக இந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி நடந்தது. வெற்றி மாலை நிகழ்ச்சி 100 வாரம் போனவரை கூட கோவையில் வந்து பல இடங்களில் பாராட்டு நடத்தினோம். வெற்றி மாலையோட இணையாத நேயர்களே இல்லை என்று சொல்வதற்கு அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி எல்லாருக்கும் சென்றது. அதில் பல நாள் நானே நிகழ்ச்சி வடிவமைப்பு தொகுத்து வழங்குகிற வாய்ப்பை கொடுத்தார்கள். இளைஞர்கள்கிட்ட அளவறியாத ஆற்றல் இருக்கிறது. தீக்குச்சியின் தலையில் நெருப்பு இருக்கிறது, அதை தலைக்கு வைத்து படுத்தாலும் தீப்பிடிச்சி எரியாது. லேசர் தட்டினா அது தீப்பிடித்து எறிவதைப் போல இந்த நிகழ்ச்சி எத்தனையோ இளைஞர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு வெற்றி மாலை காரணமாக இருந்தது என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.
1: நிச்சயமா இந்த நிகழ்ச்சி தவிர வானொலியில் நீங்கள் ரசித்த வேறு நிகழ்ச்சிகள்?
0: வானொலியில இன்னொரு நிகழ்ச்சி முக்கியமா நான் சொல்ல வேண்டும். வானொலியில ஆகாசவாணி ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மாளனம் என்பதை நடத்தும். அது நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அது உருவாங்கினாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் வரக்கூடிய சிறந்த கவிதைகளை தேர்வு செய்து அந்த கவிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மேளனம் என்பது நடக்கும். அப்பொழுது நான் எழுதிய ஒரு கவிதை 2002 சர்வபாஷா கவி சம்மேளனம் திற்கு தேர்வானது. அந்த கவிதையினுடைய பயணமே பெரிய பயணம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேஜி மருத்துவமனை புரொடெக்ட் அன்பான் சைல்டு என்ற ஒரு புரோகிராம் நடத்தினது. அதில் அதனுடைய தலைவர் பக்தவச்சலம் வந்து என்னை கலந்து கொள்ள சொன்னார். கருவிலேயே பெண் குழந்தைகள் சிதைக்கப்படுவதாகவும் பிறந்த பிறகு அவர்கள் அழிக்கப்படுவதாகவும் வந்தது, அதனால் அவங்க எடுத்தாங்க. அதில் வந்து கோயம்புத்தூரில் தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதில் வந்து நான் ஒரு கவிதை வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அப்பொழுது நிலை இயக்குநர்கள்லாம் வந்திருந்தாங்க. அங்கே அந்த கவிதையை ரெக்கார்ட் பண்ணாங்க. கருவிலேயே சிதைக்கப்படுகிற பெண் சிசுவுக்காக நான் வாங்கிய வக்காலத்து அந்த கவிதை. அந்த கவிதை எப்படி செல்கிறது என்று கேட்டால், இதயமுள்ளோருக்கு ஒரு இதயத்தின் கேள்வி, உணர்வுகளை பின்னி பின்னி உடல் தெரியில் ஒரு உயிராடை நெய்தாய், அது பாலாடை போல பக்குவப்படும் முன் கருவறையை கல்லறையாக்க துணிந்தாயி, உன் பட்டு இதயம் பட்டு போய்விட்டதா என்று அந்த கவிதை நீளமாக செல்லக்கூடிய கவிதை. அந்த கவிதையே இந்த சர்வபாஷா கவி சம்மேளனம் தேர்வுக்கு அனுப்புனாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 16 கேப்டிவ் ஸ்டேஷன்லேருந்து சிறந்த 3 கவிதைகளை தேர்ந்தெடுத்து சென்னையில் இருக்குது, அதில் எல்லாம் ரெஸ்பெக்டிவ் ஃபைனலுக்கு போய் 3 கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 3 கவிதைகளும் இந்தி, இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட்டில் போய் மொழியாக்கம் செய்யப்பட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபைனல் போய் செலக்ட் பண்ணி இவ்வளோ வேற தாண்டி வந்த கவிதை தான் கருவறை ஓலங்கள். அப்பொழுது வந்து மத்திய பிரதேசத்துடைய போபாலில் தான் இந்த சர்வபாஷா கவி சம்மேளனம் நடந்தது. அங்கே தமிழ் கவிதையின் சார்பாக நான் சென்றிருந்தேன். அங்கே இந்த கருவறை ஓலங்கள் என்ற கவிதை முதல்ல தமிழ் மொழியில் படிக்கணும், மூல் கவி. அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டட் கவிதை படிப்பாங்க. நான் படித்ததையுமே ஒருத்தர் இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்த பிறகு

அரங்கு முழுக்க கைதட்டல் கைதட்டல் கைதட்டல். அடுத்த நாள் எல்லா பத்திரிகையிலேயும் கருவறை வளங்களை பற்றி தான் பேசப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வகையில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு கவிஞனை அல்லது ஒரு மாணவனை இந்தியாவினுடைய தேசிய கவிதையாக மாற்றியது நம்முடைய வானொலி தான். என்னை மட்டுமல்ல, என்னோடு படித்த எத்தனையோ நண்பர்கள் தோழர்களையும் வானொலி அவர்களை படைப்பாளிகளாக, எழுத்தாளர்களாக, சிந்தனையாளர்களாக மாற்றியது நம்முடைய வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய முழுக்க அந்தந்த மொழிகளில் இருந்து வந்த கவிஞர்கள் எல்லாம்

0: எழுத்தாளர்களாக சிந்தனையாளர்களாக மாற்றியது நம்முடைய வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய முழுக்க அந்தந்த மொழிகளிலிருந்து வந்த கவிஞர்கள் எல்லாம் சந்திக்கிற பொழுது வானொலியோடு அவர்கள் எப்படி இணைந்து வளர்ந்தார்கள் என்பதை நினைத்து நாங்கள் எல்லாம் பெருமை அடைந்தோம்.
1: வானொலியை பற்றி எப்பொழுது கேட்டாலும் நான் வானொலி வளர்த்த குழந்தை என்று நீங்கள் சொல்வதுண்டு. ஏன் இந்த உணர்வு?
0: ஏன்னா நான் வந்து ஒரு அறியாத பாலகனாக இருக்கிற பொழுது படிப்படியாக என்னுடைய சிந்தனையை பட்டதீட்டி நான் கவியரங்கங்களை கலந்து கொள்வது, நிறைய வானொலியில் பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், விவாத அரங்கங்கள்லாம் வானொலி மூலமாக செய்தேன். அப்புறம் கருவறை ஓலங்கள் என்ற கவிதை மூலமாக வெளியில் வந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் பொங்கலுக்கெல்லாம் வந்து கவிதை களம் என்ற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினோம். அது வந்து ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்ட் பண்ணி அது தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாச்சு. அதனால் ஒவ்வொரு நாளும் வளர்ந்ததுனால என்னை செம்மைப்படுத்தி இலக்கியத்தின் சிகரம் நோக்கி நான் செல்வதற்கு வானொலி வாய்ப்பாக இருந்ததுனால நான் வானொலி வளர்த்த பிள்ளை என்று சொல்வதில் நான் எப்பொழுதும் பெருமையாகத்தான் இருப்பேன்.
1: மிக்க மகிழ்ச்சி. வானொலிக்கு 90 வயது என்பது குறித்து உங்களுடைய கருத்து.
0: வானொலி 90 என்று இந்த நிகழ்வு இந்திய முழுக்கவும் கொண்டாடி வருகிறது. வானொலி ஆரம்பித்து 90 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நான் உங்களோடு சந்திக்கிறேன். வானொலி என்பது எல்லாருடைய இதயங்களையும் தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இளைஞருடைய மனதை, வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்தியது என்பதை சிந்திக்கும் பொழுது, நானே ஒரு இளைஞனாக இருக்கிற பொழுது கல்லூரி மாணவனாக இருந்த 1982 இதுவரை வானொலியோடு இணைந்து வளர்ந்து முன்னேறி நான் பயணப்பட்டு வருகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை, குறிப்பாக படைப்பாற்றலை வெளியே கொண்டு வருவதில் வானொலி சிறந்து விளங்குகிறது. மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் அவனுடைய சிந்தனைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்று கேட்டால், உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள், ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. உங்களுடைய செயலை கவனியுங்கள், ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய பழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது வழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய வழக்கம் வாழ்க்கையாக வேண்டுமென்றால் சிந்தனை செம்மையடைய வேண்டும். சிந்தனை செம்மையடைய வேண்டுமென்றால் சிந்தனையை செம்மைப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய மனதிலே செல்ல வேண்டும். ஆக வானொலியை பொறுத்தவரையில், அந்த அகில இந்திய வானொலி விருப்பு வெறுப்பற்ற நிலையில், எந்த பாரபட்சமும் பாகுபாடும் இல்லாமல் நல்ல கருத்துக்களை இளைய பாரதம் மூலமாகவும் கோடிக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் மனதில் அந்த கருத்து விதைகள் தூவப்பட்டதின் விளைவாக தெளிவடைந்தது. வாழ்க்கையை தெளிவாக நடத்துவதற்கு ஒரு வாழும் கலையை நல்ல முறையில் மாணவருடைய மனதிலே வானொலி செலுத்தி வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எத்தனையோ கிராமப்புறங்கள், என்ன ஒரு டெலிவிஷன் பார்க்கணும்னா நம்ம நேரத்தை வந்து வீணடிச்சுட்டு அது முன்னால் உட்காரணும். வானொலி கேட்பது என்பது நீங்கள் வாகனத்தில் போயிட்டு அதை கேட்கலாம், விவசாய வேலை செஞ்சுட்டு கேட்கலாம், இன்னும் வந்து நம்முடைய எஃப்எம் இருக்குது, வானொலி எஃப்எம். அப்போ வந்து எங்கெங்கேயோ இருக்கக்கூடியவங்கள்லாம் வானொலி கேட்டலாம். வானொலி என்பது எல்லாருடைய இதயமும் வானொலியினுடைய இசையாகத்தான் போகிறது. மாலை நேர நிகழ்ச்சியாகட்டும், விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, குறிப்பாக தொழிலாளர்களுக்கான நிகழ்ச்சி என்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 360 கவர் பண்ணக்கூடியது தான் நம்முடைய ஆகாசவாணி. ஆகவே எல்லா இல்லங்களிலும் இதயங்களிலும் நுழைந்திருக்கக்கூடிய ஆகாசவாணி 90 கடந்து 100 நோக்கி 1000 ஆண்டுகள் இந்த ஒளிபரப்பு சேவையை செய்து வர வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து இதயங்கள் சார்பாக நான் என்னுடைய வேண்டுதலை வைக்கிறேன்.
1: வானொலியே என் சுவாசம் என்பது போல உங்கள் பேச்சு அமைந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் நீண்ட நாள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும், என்னை போல நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருடைய படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வருகிற வானொலிக்கு என் தலையான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இதுவரை வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: ஒவ்வொரு இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொரு உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி, உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
0: எங்கள் வெப்சைட் ஆகாஷவாணி.gov.in.
1: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுறீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
3: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்கள் சிறுநங்கூரில் 1928 பிறந்தார். சாமா தீட்சிதரிடம் தம் இசைப்பயிற்சியை துவங்கி பின்னர் இசை உலகில் ஈடு இணையற்ற கற்பனைக்கும் மனோதர்மத்துக்கும் மன்னராக திகழ்ந்த தம் தந்தையார் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயரிடம் பயின்று பல இசை நிகழ்ச்சிகளை சிறுவயது முதல் வழங்க ஆரம்பித்தார். நம் நாட்டில் மட்டுமின்றி அயல் நாடுகளிலும் நமது இசையின் சிறப்பினை பிரபலமாக்கிய ஒரு கலை தூதர். புதிய தலைமுறையினரை கவரும் வகையில் தமது குரல், இசை நடை, விநியோகப் பங்கீடு ஆகிய அம்சங்களில் கவர்ச்சிகரமான புதிய உத்திகளை கையாண்டு அமோகமான வெற்றி கண்ட பிரபலமான கலைஞராவார். இலங்கை யாழ்ப்பாணம் இசைக்கல்லூரியில் இசைத்துறை தலைவராக பணியாற்றியவர். 3 ஸ்தாயிகளிலும் சரளமாக இயங்கவல்ல நல்ல இனிய சாரீரம், கனநயங்கள் அறிந்து குரலை பயன்படுத்தி ரசிகர்களை ஈர்க்கும் பண்பு, நல்ல கற்பனை வளம் ஆகியவை இவரது தனிச்சிறப்பு. தமிழ்நாடு அரசின் கலை மாமணி, மத்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர். மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் இன்றைய நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடன் பாடியிருக்கிறார். வி தியாகராஜன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம். நின்னே நம்மினானு ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, தோடி ராகம் மிஸ்ரசாப்புதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. மகாராஜபுரம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடன் பாடியிருக்கிறார். வி தியாகராஜன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம். இனி எந்துகோ நீ மனசு, கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்டோம். மகாராஜபுரம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடன் பாடியிருந்தார். வி தியாகராஜன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். 10 மணிக்கு தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தியில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகள் வெளியேற்றுவதை தொழிற்சாலைகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜு உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒலிம்பிக் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் டா நாங்கில் நடைபெற்ற 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வஷிஷ்ட் ஷாக்கர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியையும் கொல்கத்தா அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1769 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 10:02. எனக்கு பிடித்த பாடல். நேர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் எனக்கு பிடித்த பாடல். உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்களும் கேட்டும் ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 25 31 0 27 மற்றும் 25 31 0 28 என்ற எண்களில் 04 5 2 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் விருப்ப பாடலாக அடுத்ததாக இசைக்க இருக்கிறது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இளங்கோவன் அவர்களின் விருப்ப பாடல். அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து

நேரம் காலை 10:14. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 kHz நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். நேர்களை உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 25 31 0 27 மற்றும் 25 31 0

28 என்ற எண்களில் 0452 என்ற மதுரையின் முன்னணி போடு வரலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தேனி மாவட்டத்தை சேர்ந்த பெரியகுளம் நாகலட்சுமி அவர்களின் விருப்ப பாடலாக இசைக்க இருக்கிறது வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தேனி மாவட்டம் ஸ்வர்ணலதா அவர்களின் விருப்ப பாடலாக இசைக்க இருக்கிறது சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1569 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேயர்களின் விருப்ப பாடலாய் எனக்கு பிடித்த பாடல். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 25 31 0 27 மற்றும் 25 31 0 28 என்ற எண்களில் 04 52 என்ற மதுரை எண் முன்னணி போடு வரலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மதுரை ஒத்தக்கடையை சேர்ந்த புஷ்பலதா அவர்களின் விருப்ப பாடலாக இசைக்க இருக்கிறது அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திலிருந்து.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானா, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த விருப்ப பாடலாக மதுரை மணிநகரத்தைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் அவர்களின் விருப்ப பாடல் இசைக்கு இருக்கிறது. முதல்வன் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆண்டாள்புரம் சாமிநாதன் அவர்களின் விருப்ப பாடலாக இசைக்க இருக்கிறது கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. எபோலா வைரஸ் பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபியின் தேபாங்ஷு பாண்டா 30,562 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதி தேதி குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்றும் அதனை அதிகாரிகள் முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். ஒலிம்பிக் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக இன்று தொடங்கியது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டாலே இணை பிரான்சின் கேமில் லெஃப் லியோட் நாட்ரஸ் இணையை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணையும் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டொமிலர் இணையும் கலந்து கொள்கின்றன. நிறைவுற்றது செய்திச் சுருக்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் முற்பகல் 11:03. நேயர்கள் கேட்கவிருப்பது மதுர தென்றல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1229 கிலோஹெர்ட்ஸ். மெல்லிசை கீதங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது மதுரத்தின்றல்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின்

கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1569 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், பழியநல்லூர் ஏ பழனி நாகஸ்வர இசை, பகல்மேடு பி கே வெங்கடேசன் தவில், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிசா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரத்தென்றல், 2:40 இசை பயிற்சி, ஆசிரியர் சீதா நாராயணன், மாணவர்கள் எஸ் வர்ஷினி மற்றும் விஸ்ருதி கிரிஷ், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 மதுரத்தென்றல், மாலை 4:00 பொன்னியின் காவலன் நாடகம், எழுதியவர் கொற்றவன், நடிப்பு இளங்கோ குமணன், இஎம்எஸ் முரளி, கே பி குமார், பி ஆர் துரை, வி ராஜேந்திரன், கே ஆர் அனுராதா, ஜெயந்தி, சசிகுமார், இ வில்சன், எல் மோகன் ஆகியோர், அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். மாலை 5:00 குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, படைப்பு மதுரை வானொலி நிலையம், 5:30 கிராமிய தென்றல், மதுரை மாவட்டம் மதிச்சியம் டி சூரிய பிரகாஷ் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம், படைப்பு மதுரை வானொலி நிலையம், மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் படம் பில்லா, 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், வெங்காய சாகுபடி உத்திகள் குறித்து ஒட்டன்சத்திரம் டாக்டர் கே பரமேஸ்வரன் அவர்களுடன் ஒரு நேர்முகம், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 ரவிவாஸ்ரீ அகில பாரத சங்கீத சபா டெல்லி அஞ்சல், பிடி ஹரசங்கர பட்டாச்சாரியா, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.
1: ஹலோ
2: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க தனியா. உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு, கம்பி எண்ணணும்,
3: 10 லட்சம் கொடுங்க தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
2: இருந்ததுதான். அட
1: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ் பேங்க் ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: இதுவரை சங்கீத சாரலில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரேசி கேட்டீர்கள். பாகல்மேடு பி கே வெங்கடேசன் அவர்கள் தவில். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்தனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ஒருமித்த கருத்துக்கள் முக்கியமானது என்று அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்படும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்தடைந்தார். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோஷிமிட்சு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்தோ பசிபிக் பகுதியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சிக்கிம் மாநிலத்தை பாதுகாக்கும் பொக்கிஷமாக கஞ்சன்ஜங்கா விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சிக்கிம் மக்களின் கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாற்று முக்கியத்துவம் குறித்து அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிப் பாதை குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது எபோலா வைரஸ் தொற்று குறித்த அறிகுறிகள் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 204 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 867 பேருக்கு இத்தொற்றின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை அடுத்து அந்நாடுகளில் பொது சுகாதார அவசரகால நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகளை சோதனை செய்ய சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபியின் தெவாங்ஷு பாண்டா வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். டைமண்ட் ஹார்பர் மகளிர் பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 10வது சுற்று முடிவில் திரு பாண்டா 63,238 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். தற்போது அவர் 38,940 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சம்புநாத் 2வது இடத்திலும், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரசாக் 3வது இடத்திலும் உள்ளனர். நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காசநோய் போன்ற நோய்களை தடுப்பது, அவசரகால சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலக சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் தொடர்பான மாநாட்டு அறிக்கையில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று அதன் தலைவர் டோ ஹியுங் வியட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், உறுப்பு நாடுகள் ஆக்கப்பூர்வமாக விவாதித்ததாக தெரிவித்தார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அணு ஆயுத பரவலை தடுப்பதற்காக ஐநா சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததற்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: திட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாகாணத்தில் உள்ள சமான் பதக் ரயில் நிலையம் அருகே இந்த குண்டுவெடிப்பு நேரிட்டது. இந்த குண்டுவெடிப்பில் ரயில் சேதமடைந்ததாகவும் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து குவெட்டா நகரில் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு மருத்துவர்களும் சுகாதார அலுவலர்களும் விரைந்து செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள கார்டன் க்ரூவ் பகுதியில் ஆபத்தான ரசாயன கசிவு காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கவான் நியூசோம் ஆரஞ்ச் கவுண்டியில் அவசர நிலையை பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து லாஸ் ஏஞ்சலஸின் கார்டன் க்ரூவ் புறநகர் பகுதிகளில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. அப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உற்பத்தி நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் அதிக வெப்பம் காரணமாக கசிந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. 50,000 பேரை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகை நுழைவாயிலில் தாக்குதல் நடத்திய ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அமெரிக்க உளவுப்பிரை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பென்சில்வேனியா சாலை வழியாக வந்த ஒருவர் திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் அவரை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 மாதத்தில் 3வது முறையாக இத்தகைய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடல் பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி அளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமான
3: உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலை நிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும். உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும்
1: மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. நைஜீரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 11-8, 14-12, 11-8 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சாமிலி லிவ் லியோடே நோட்ரெஸ்ட் இணையை வென்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் லீனஸ் இணையும் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டொமிலினர் இணையும் கலந்து கொள்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதோனம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். லாகோஸ்

0: சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் இன்றும் இம்மாதம் 28 தேதியன்றும் வீசக்கூடும். நாளை முதல் 27 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று இதே வேகத்தில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரளம் கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு தென்கிழக்கு தென்மேற்கு அரபிக் கடற்பரப்பு தெற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள் ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு கடலோர பகுதிகள் வடக்கு ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளை ஒட்டியுள்ள இடங்களில் வீசக்கூடும். நாளை முதல் 28 தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரளம் கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பின் சில பகுதிகள் தெற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகளில் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. நாகப்பட்டினம் வடக்கு சின்னோர்பேட்டை முதல் பழையாறு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1-1.4 மீட்டர் ஆக இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் தெற்கு கோடிக்கரை முதல் சம்பந்தன்பேட்டை வரை அலைகளின் வேகம் நாளையிரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.1-1.4 மீட்டராக இருக்கக்கூடும். காரைக்காலில் நாகூர் முதல் பத்தினத்தேரி வரை அலைகளின் வேகம் 1-1.4 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் மேற்கு கோதாவரி கடற்பரப்பில் அலைகளின் வேகம் 1.1-1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை 1.1-1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா பகுதிகளில் 1.1-1.2 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1-1.1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ஜாலியா பிரகாம் ஷெரின் பீட்டர்ஸ் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் வி டி ராமசுப்ரமணியம். இசை ஜோ ஸ்டான்லி.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பகல் 1:01.
1: ஹலோ
2: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
4: என்ன சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
2: இருந்ததுதான். அட
1: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
5: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிமிக்கி
1: இல்ல, முதல்ல சேமிப்பு.
0: முதல்ல ஜிமிக்கி கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிமிக்கி
1: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

வெறும் நிம்மதியாக எல்லா கடமையும் முடிச்சுட்டு எங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இப்படி சொல்பவரா நீங்கள்? ஷபாஷ். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துப்பீங்க, உங்களை பற்றின கவலை இனி இல்லை. உங்களுக்காக, உங்களின் முதுமை காலத்திற்காக திட்டமிட்டிருப்பீர்கள். வருங்காலத்தில் வரும் எதையும் சமாளிக்கும் தைரியம் உங்களிடம் இருக்கிறது என்றே நம்புகிறோம். ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பதிலை கூறுறீங்க என்பதில்தான் சிக்கல். ஐயையோ, 60 வயசாச்சா? இனிமேல் என்ன செய்ய போகிறோமோ? சேர்த்த பணத்தை எல்லாம் பிள்ளைகளுக்காக செலவிட்டு விட்டோமே. ரிட்டையர்ட் வேட ஆயாச்சு. கொஞ்சம்தான் பென்ஷன் வரும். அதை வச்சு எப்படி குறைகாலத்தை சமாளிக்க போகிறோமோ என பயப்படுபவர்களும் பட படவென ஆவோரும் தான் இங்கே அதிகம். ஏனென்றால் 60 வயது 65 வயது தாண்டினால் நம் உடலிலும் மனதிலும் பற்பல மாற்றங்கள் வருவது நிச்சயம். முதுமை என்பது வாழ்வின் தவிர்க்க முடியாத கடைசி பருவம். பிறப்பு எப்படி இயற்கையானதோ அப்படி முதுமையும் இயற்கையே. சுறுசுறுப்பான வயது மாறி சற்றே நிதானத்தை தந்துவிடும் பருவம். அழகான நேர்த்தியான முகமும் உடலும் கூட சுருக்கங்கள் கொண்டு தளரும் பருவம். கரும் கூந்தல் மறைந்து வெளுப்பாகிடும். ஏற்றுக்கொள்வது அவசியம். இளமையாக காட்ட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சிற்சில ஆய்வுகளின்படி முதுமையில்தான் அழகு கூடுகிறதாம். நிஜந்தான், நம்புங்கள். 20 சற்றே கர்வத்தோடு தெரியுமாம் நம் அழகு. 40 சில பல கவலைகளும் கலக்கங்களும் சேர்ந்தே இருக்குமாம். இந்த முதுமை பருவத்தில்தான் மனம் தெளிவோடு இருப்பதால் அழகு கூடி இருக்குமாம். இப்போது புரிகிறதா ஏன் புகைப்பட கலைஞர்கள் தேடி தேடி முதியவர்களையும் அவரின் பொக்கைவாய் சிரிப்பையும் ஃபோட்டோ எடுக்கிறார்கள் என்று? நாம் ஏன் இளைய வயதுடைய மருத்துவரை விடுத்து வயதானவரை நாடுகிறோம்? வயது ஏற ஏற அவரின் அனுபவம் கூடுவதால் நோயாளிகளின் நோய் இதுதான் என எந்த ஒரு பரிசோதனையும் இன்றி கண்டுபிடித்து விடுவார், குணப்படுத்தியும் விடுவார். சரிதானே? முதுமையில் அனுபவம் ஒரு சிறந்த பரிசு. இள வயதில் ஒரு தலைவலிக்கு கூட தாம் தூம் என வீட்டை ரெண்டு படுத்திய நாம் இப்போது சிற்சில உடல் சார்ந்த வலிகளை கூட ஈஸியாக எடுத்துக்கொள்ளும் மனநிலைக்கு வந்துவிடுகிறோம். நடக்க முடியலையா, ஓய்வெடுத்துக்கொள்வோம் என்ற அளவுக்கு நேரம் கிடைத்து விடுகிறது. அறக்க பறக்க இருந்த வாழ்க்கை சற்றே நிதானமாவதை நல்லது என எடுத்துக்கொள்பவர்கள்தானே அதிகம். பிள்ளைகளுக்கு அவர்களின் முடிவினை அவர்களே எடுத்துக்கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டதை உணர்ந்து கொண்டு நிம்மதியாய் இருப்பவர்கள்தான் எண்ணிக்கையிலும் அதிகம். சின்ன சின்ன செயல்களை கூட செய்து முடித்துவிட்டு தன்னைத்தானே பாராட்டிக்கொள்ளும் குணம் கூட சிலரிடம் ஒட்டிக்கொள்கிறது. அடுத்தவர்களை பாராட்டி மகிழ்வதும் எளிதாகி போகிறது இந்த வயதில். பிள்ளைகள் காட்டும் சிறு சிறு அக்கறையுள்ள செயல்களிலெல்லாம் அகம் மகிழ்ந்து அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கும் முதியவர்களை நாம் அனைவரும் கண்டிருப்போம் அல்லவா? பேரப்பிள்ளைகளோடு அவர்களின் குறும்புகளையும் திறமைகளையும் பார்த்து பூரிக்காத பாட்டன் பாட்டி உண்டா சொல்லுங்க? கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக சொல்லணும்னா, பேரப்பிள்ளைகள் தரும் அன்பு முத்தமும் அணைப்பும் உங்கள் உடலில் ஆக்சிடாசின் என்ற இரசாயனத்தை அதிகப்படுத்துகிறது. இதனால்தான் பேரப்பிள்ளைகளோடு இருக்கையில் உங்களை மறந்து, உங்கள் வயதை மறந்து குழந்தைகளாகவே மாறிவிடுகிறீர்கள். அவர்களின் அன்பில் லயித்து மகிழ்வதும் கூட இதனால்தான். யாரோ ஏதோ சொல்லிவிட்டு போகட்டும் விடு என எந்த மாதிரியான குத்தல் பேச்சுகளையும் புறம் தள்ளும் மனநிலை வந்துவிடுகிறது. உண்மைதானே? மற்றவரிடம் குறை காண்பதும் கூட மறைந்துதான் போகிறது பலரிடம். ஆசைகள் குறைந்து போகின்றன. இந்த நாள் நல்லபடியாக போனால் போதும், நாளைய பொழுத நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று துணிந்தும் விடுகிறோம். எந்த விதமான போராட்டத்தையும் எளிது என்றே சொல்கிறது நம் மனம். இத்தனை நல்ல விஷயங்கள் இருந்தாலும் மனதின் ஓரமாய் ஒரு பயம், இதுவும் இருக்கத்தானே செய்கிறது. இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். எண்ணங்களில் தெளிவு, வாழ்க்கையில் முதிர்ச்சி, அனுபவங்களின் புத்தகம்தான் நீங்கள். ஆனால் ஏன் பிள்ளைகளோடு இல்லாமல் தனிமைப்பட்டு போகிறீர்கள்? தனிமை என்றதும் தன்னந்தனிமை என்று நினைத்து விடாதீர்கள். வயதான தம்பதியர் தனியாக இருப்பது இந்த தனிமை. உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும்போது இப்படிப்படி அதைப்படி அப்போதான் நிறைய சம்பாதித்து நல்ல வாழ்க்கை வாழ முடியும். என்னை போல இந்த வேலை குடும்பம்னு கிணத்து தவளையாக இருந்துடாத. நீயாச்சும் நல்லா ஜாம் ஜாம்னு வாழ்ந்து காட்டு. உயர உயர பர. எங்களுக்கு அதான் பெருமை அப்படின்னு சொல்லி தானே வளர்க்குறீங்க? தவறில்லைதான்.

அவர்களும் விழுந்து விழுந்து படித்து முடித்து மேல் படிப்புக்காக வெளிநாடு சென்று அதையும் முடித்து அங்கேயே வேலையில் அமர்ந்து விடுகிறார்கள். அப்புறம் திருமணம் செய்து வைத்து இங்கேயா வைத்து கொள்ள முடியும்? அவர்களின் வாழ்க்கை அங்கேதான். அந்த நாட்டின் கிளைமேட், சுத்தம், வேலை அத்தனையும் அவர்களுக்கு பிடித்து போவதால் அங்கேயே இருந்து விடுகிறார்கள். முதல் கொஞ்ச வருடங்கள் நீங்களும் அங்கே போய் அவர்களோடு இருந்து சுற்றி பார்த்துவிட்டு பேரப்பிள்ளைகளோடு நேரம் செலவழித்தும் திரும்பியிருப்பீர்கள். அதற்கப்புறம் அவர்களின் வருகை வருடத்துக்கு ஒரு முறை என்று இருக்கும். அதற்கப்புறம் வேலை பளு காரணமாக, அவர்கள் பிள்ளைகளின் படிப்பு காரணமாக 2 வருடம் 3 வருடத்துக்கு ஒரு முறை என தள்ளி போகும். நம் உறவுகளும் கூட கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களை பற்றி மறந்து விடுவதால் அவர்கள் இங்கு வர தயக்கம் காட்டத்தான் செய்வார்கள். சரி, அவர்கள்தான் வரல, நாமாச்சும் போய் பார்த்துட்டு வரலாம் என்றால் அந்த பயண தூரத்தை நினைத்தாலே இடுப்பு வலி வந்துவிட்டது போன்ற உணர்வு வருகிறதே. முதுமையில் அவ்வளவு தூரம் பயணப்படுதல் மிகவும் சிரமம்தான். ஃப்ளைட் தான் என்றாலும் 8 மணி 10 மணி நேரம் உட்கார்ந்தே இருப்பது இடுப்பு வலியை கொடுத்து விடுகிறது. காலை தொங்கவிட்டபடியே இருப்பது கால் வீக்கத்தையும் வலியையும் அதிகமாக்கித்தானே விடுகின்றன. அதோடு நம் எதிர்ப்பு சக்தி குறைந்துள்ள இந்த வயதில் அந்நாட்டின் சீதோஷணம் ஒத்துக்கொள்ளாமல் திண்டாடி போவதுதான் நிஜம். இன்னும் உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை, ஆஸ்துமா போன்ற நோய்கள் இருந்துவிட்டால் போச்சு, கடினங்களை சொல்லவே வேண்டாம். சரி, அதெல்லாம் விடுங்க, நாம் செல்ஃபோன் வழியாக பேசிக்கொள்ளலாம் தான். ஆனால் நாம் பேச நினைக்கையில் அவர்கள் பிஸியாக இருந்துவிட வாய்ப்பு உண்டு. அவர்கள் ஃபோனை எடுக்காது போனால் நம் மனம் படபடப்பாகி என்னமோ ஏதோ என கவலைப்பட்டு அவர்கள் எடுத்து பேசும் வரை 6-7 முறை ஃபோன் போட்டு விடுகிறோம். அதற்கப்புறம் அவர்கள் கூப்பிடும்போது, ஏன்பா இப்படி மீட்டிங்கில் இருக்கச்சா எப்படி ஃபோனை எடுக்கிறது? ஒரு தடவை போட்டியா? விடு, நானே கூப்பிடுவேன், சும்மா தொந்தரவா போச்சு உங்களோட என அழுத்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம். உடனே, ஐயோ நாம் அக்கறையோடு தானே கூப்பிட்டோம், இவன் இப்படி பேசுகிறானே என அதிர்ந்து கவலையோடே கிடப்பீர்கள் பல நாட்களுக்கு. சில நேரங்களில் அவர்கள் கூப்பிடும்போது நீங்கள் தூக்க கலக்கத்தில் இருக்கலாம், வேறேதும் வேலைகளில் மூழ்கி இருக்கலாம், பேச்சு குறைந்துதான் போகிறது. ஒரு வயது வரைதான் பேரப்பிள்ளைகள் கூட நம்மோடு பேசி விளையாடுவர். வளர்ந்துவிட்டால் அவர்களின் உலகம் தனி. டான்ஸ் கிளாஸ், சாக்கர் கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ் அது இதுன்னு அவர்கள் வீட்டில் இருக்கும் நேரமும் குறைந்தே போகின்றன. தனிமைப்பட்டுத்தான் போவீர்கள். வெளிநாடு மட்டுமல்ல, வெளியூரில் இருக்கும் பிள்ளைகளுக்கும் இந்நிலை பொருந்தும். என்ன, வெளிநாட்டை விட வெளியூருக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாய் போய் வந்திருப்பீங்க, அவ்வளவுதான். இதில் உங்கள் குற்றம் எதுவும் இல்லை, உங்கள் பிள்ளைகளின் குற்றமும் ஏதுமே இல்லை. ஆனால் தனிமைப்படத்தானே செய்கிறீர்கள். அடுத்த காரணம், எல்லோருடைய வீடுகளிலும் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ செல்வதில்லையே, இங்கேயே உங்கள் பக்கத்திலேயே இருக்கும்போதும் சில சமயம் தனிமைப்படுவது ஏன்? இந்த புடவை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று பையன் வாங்கி வந்து தருவான். இந்த சட்டையை பார்த்ததும் அப்பா ஞாபகம் தான் வந்துச்சு என பெண் கொண்டு வந்து நீட்டுவாள். இப்படி அழகாக ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையை அவர்களின் திருமண பந்தம் சற்றே மாற்றித்தானே விடுகிறது. ஒரே பிள்ளை என்றால் உரியிலே சோறு, இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. பிள்ளை பாசமாகத்தான் இருப்பான், மருமகளும் கூட தொல்லை பண்ணாமல் இருக்கக்கூடும். ஆனாலும் உங்களுக்கு ஏன் அங்கே இருப்பது கட்டி போட்டது போல இருக்கிறது? உங்கள் சுதந்திரத்தை கட்டுக்குள் வைத்தது போன்ற உணர்வு ஏன் வருகிறது? யோசியுங்கள். வேலைக்கு ஓடுவதும் பணம் சம்பாதிப்பதும் குடும்ப நலனை பற்றியே யோசிப்பதுமாக உங்கள் மகனின் வாழ்க்கை எந்திரமயமாகி போயிருக்கும். உங்களிடம் உட்கார்ந்து பொறுமையாக பேச நேரம் இல்லாமல் போகும். அதை நீங்கள் புரிந்து கொண்டாலும் ஒரு வெறுமை வந்துவிடுகிறது உங்களுக்குள், சரிதானே? மருமகளால் உங்கள் உடல்நிலை பற்றியும் இப்போது உங்களுக்கான தேவை பற்றியும் மட்டுமே பேச முடியும், தெரியும். உங்கள் குடும்பம், உறவுகள் பற்றியெல்லாம் அவளுக்கு தெரியவும் தெரியாதல்லவா? பேரப்பிள்ளைகள் ஓடி வருவார்கள் தான், தாத்தா பாட்டி என்று பாசம் காட்டுவார்கள் தான். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வயது வரையே. அப்புறம் பள்ளிக்கூடம் விட்டு வந்தால் டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ், கிரிக்கெட், நண்பர்கள் என்று அவர்களின் வாழ்க்கையும் பிஸியாகித்தான் போய்விடுகிறது. பகல் முழுவதும் மட்டுமல்ல, எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த குடும்ப உறுப்பினர்களை பார்க்கும் உங்களின் மனம்

இயலாமையால் வருத்தம் கொண்டு சற்றே தள்ளியிருக்க வைத்து விடுகிறது உங்களை. இதில் யார் குற்றமும் இல்லை. இப்படி எல்லோரும் இருந்தும் யாரும் இல்லாதது போல தோன்றும் இங்கு இருப்பதை விட தனியாகவே இருந்துக்கலாம். வேண்டிய நேரத்தில் தூங்கலாம். பேரப்பிள்ளைகள் பார்க்கும் டிவி சேனல்களை புரியாமல் பார்த்து கொண்டு இருக்காமல் நமக்கு பிடித்தவற்றையாவது பார்த்து மகிழலாம் என்று உங்களின் மனம் அங்கலாய்க்க தொடங்கும். அதை உங்களுக்கே தெரியாமல் ஒரு நாள் சொல்லியும் விடுவீர்கள். இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில் சரி போங்களேன், யார் வேணாங்கிறது, இப்படி புலம்பிக் கொண்டு இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் சரி என்று மகன் கூறிவிட்டால் அங்கே இருக்க பிடிக்குமா உங்களுக்கு? நம் பிள்ளைதானே, நம்மை மார்பில் எட்டி உதைத்த போது அள்ளி அள்ளி கொஞ்சினோமே, அவன்தானே சொன்னான் விடு என அமைதியாகி விடுவீர்களா என்ன? இல்லையே, அரசனாக அரசியாக இத்தனை வருடங்களாக வாழ்ந்த உங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. சாரிப்பா, ஏதோ கோவத்தில் என்று மகன் சொன்னாலும் தள்ளி வந்து விடுவதுதான் சரி என்று தோண்டும் உங்களுக்கு. பிறகென்ன, தனிமைதான். பெண் இருப்பின் அவளோடு இருக்க பிரியப்படும் பெற்றோர் மிக குறைவு. நம் சமூக அமைப்பு அப்படி. சரி, அவளை போய் பார்க்கலாம்னு நினச்சா அதுக்கும் பயணப்பட வேண்டுமே. பயணத்தை உங்களின் வயதால் உடம்பின் வலிமை புறம் தள்ளுகிறதே. அவர்கள் வந்து உங்களை பார்த்தால்தான் உண்டு. இங்கும் தனிமை வருவது யார் குற்றம்? பிள்ளைகளுக்காகவே பெற்றோர் வாழ்வர், பிள்ளைகளோ அவரின் பிள்ளைகளுக்காக வாழ்வர். இது ஒரு வட்டம். உங்கள் பெற்றோரை விட நீங்களும் உங்கள் பிள்ளைகளையே நினைத்தீர்கள் அல்லவா? யாரின் குற்றமும் இல்லை. மூன்றாவது, குழந்தைகள் இல்லாத தனிமை. இதற்கும் யாரும் குற்றம் கற்பிக்க முடியாது. கூட பிறந்தோரால் கவனிக்க முடியாமல் போகிறது. அவர்களுக்கும் வயதாகித்தானே போயிருக்கும். குழந்தைகள் கவனிக்காத கைவிட்டுவிட்ட பெற்றோர் சில இடங்களில் இந்த நிலையும் உண்டு. சமூகத்தில் கூட்டு குடும்ப நிலை மாற்றம், முதியவருக்கும் இளைய தலைமுறைக்குமான இடைவெளி, ஓன் ஸ்பேஸ் என்கின்ற தனிப்பட்ட சுதந்திரம், இது போன்ற எத்தனையோ காரணங்களால் முதுமையில் தனிமை வந்துதான் விடுகிறது. தடுக்க முடியாத முதுமை போல பல இடங்களில் தடுக்க முடியாத தனிமையும் ஒட்டித்தான் கொள்கிறது. தனிமை மட்டுமா வருகிறது? தனிமையின் கூடவே வருபவை ஏராளம். முதுமையில் தனிமையாக வாழ்வதற்காக 50 வயது முதல் தயாராகி கொள்ள வேண்டும். ஓரளவு சேமிப்பு, சொந்த வீடு என அத்தியாவசிய தேவைகளைத்தான் சொல்கிறேன். சொகுசு வாழ்க்கைக்கு தேவைப்படும் கார் போன்றவற்றையெல்லாம் கூறவில்லை. கார், நகை, பொருள்கள் என பல தரப்பட்டவை தேவைக்கு மேல் இருந்தாலும் வயதான காலத்தில் பராமரிப்பது கடினமே. அதோடு ஆபத்தும் பயமும் அதிகம். பிள்ளைகளுக்காகவே வாழும் நீங்கள் தேடி தேடி சம்பாதித்ததை எல்லாம் அவர்களின் மேல் படிப்புக்கும் திருமணத்துக்கும் செலவு செய்து விட்டீர்கள். புரிகிறது. நம் இதயத்தை அழுத்தும் சில கடன் கூட இருக்கலாம். வெறும் பென்ஷனை வைத்து கொண்டு எப்படி சமாளிப்பது என தவிக்கத்தான் செய்வீர்கள். முதுமையில் வரும் மருத்துவ செலவுக்கு வழி என குழம்பி போய்தான் இருப்பீர்கள். புரிகிறது. வாரிசுகளை தொந்தரவு செய்யக்கூடாது. நாம் பாட்டுக்கு கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு தனியாக இருந்துடுவோம்னு நினைப்பது சரிதான். ஆனால் எத்தனை காலத்துக்கு அப்படி இருக்க முடியும் என்பதுதானே கேள்வி. நடையுடையோடு இருக்கையில் சமாளிப்பது எளிதே. இப்போதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியாலும் மருத்துவ வளர்ச்சியாலும் 80-90 வயதெல்லாம் வாழ்வது எளிதாகிவிட்டது. இந்த வயது வருகையில் நடை தளர்ந்து வீட்டுக்குள் அடையும் நிலை வரலாம். அல்லது உடல்நிலை காரணமாக பெட்ரிடன் கூட ஆக வாய்ப்புண்டே. அப்போது

துணை இருக்கும் வரை வாழ்க்கை எப்படியோ ஓடிப்போய்விடும். நடை தளர்ந்து துணையையும் இழந்து நிற்கையில் இந்த தனிமை சொல்லன்னா துயர்தானே. நான்கு தெரு தள்ளி ஒரு வீட்டில் ஒரு பாட்டி மட்டும் தனியாக வசிக்கிறார். ஒரே பெண், திருமணமாகி பூனேயில் இருக்கிறார். மேல் போர்ஷனில் வாடகைக்கு உள்ள குடும்பம்தான் அவருக்கு பாதுகாப்பு. தள்ளாத வயதில் மருந்து மாத்திரைகள் வாங்கக்கூட அவர்களிடம்தான் கேட்க வேண்டியுள்ளது. டாக்டரிடம் போக வேண்டுமானால் கால் டாக்ஸி புக் செய்ய அவர்களின் உதவி தேவைப்படுகிறது. என்ன நினைப்பார்களோ? இப்போது கேட்கலாமா வேண்டாமா? அவர்கள் பிஸியாக இருப்பாங்களோ? இதே வேலை இவங்களுக்குன்னு நம்மளை இலக்காரமாக நினச்சிடுவாங்களோ என்றெல்லாம் பற்பல யோசனைகளோடு மனதை குழப்பிக்கொண்டு மன உளைச்சலுக்குள் விழுந்து விடுகிறாள் அந்த பாட்டி. அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் இப்படி அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறோமேன்னு இருக்கு என்று புலம்புவாங்களாம். அந்த குடித்தனக்காரர்கள் நான்கைந்து நாள் வெளியூர் சென்று விட்டால் போச்சு. பாட்டிக்கு பாதுகாப்பின்மையும் சேர்ந்து வந்து மனதை பிசைந்து விடுகிறதாம். பிறரை சார்ந்திருக்கும் போது போதும் இந்த வாழ்க்கை என்றல்லவா தோன்றிவிடுகிறது. ஏற்கனவே இந்த தள்ளாத வயதில் உடல் உபாதைகள் பல இருக்கலாம். அதோடு இப்படி ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலில் மன அழுத்தத்தில் இருந்தால் பற்பல நோய்கள் வந்து தாக்கும். உடல் நலத்திற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று மனநலம் ஒழுங்காக இருப்பது. நண்பர்களே, இந்த மன அழுத்தம் ஒரு சைலண்ட் கில்லர். மன அழுத்தத்தால் காட்டு

கார்டிசோல் எனும் ஹார்மோன் அதிகப்படியாக சுரக்கும். இதனால் இரத்த அழுத்தம் கூடலாம். இரத்த அழுத்தம் கூடினால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து தாக்கலாம். நம் மசில்ஸ் கூட பலவீனமடையும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். பயம், பதற்றம் போன்றவை அஜீரண கோளாறுகளை கொண்டு வந்து தரவல்லவை. நெஞ்சு எரிச்சலை தந்து கேஸ்ட்ரிக் தொந்தரவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். நிறைய செய்திகள் நெகட்டிவாக கேட்க நேர்வது பயத்தையும் பாதுகாப்பு இன்மையையும் அதிகமாக்கி விடுகிறது. திடீரென நாம் விழுந்துவிட்டால் யாருக்கு தெரியும்? யார் வந்து தூக்குவார்கள்? நெஞ்சு வலி வந்துவிட்டால் எப்படி? யார் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார்கள்? ஒன்றும் இல்லை. காய்ச்சலில் ஒரு வாரம் படுத்துவிட்டால் யார் இருக்கிறார்கள் தண்ணீர் சூடாக்கி கொடுக்கக்கூட? இந்த எண்ணங்கள் தொடர்ந்தால் இதயத்தை அரித்து விடக்கூடும் அல்லவா? உடல் நலமின்றித்தானே போகும். உடம்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். வீட்டு வரி, தண்ணீர், மின்சாரம் இந்த வரிகளை ஆன்லைனில் கட்டத் தெரியுமா? அதற்கும் உதவி வேண்டுமே. ஆதாரை இதோடு இணையுங்கள், அதோடு இணையுங்கள் என்று வரும் செய்திகளால் படபடப்பு மேலும் கூடத்தானே செய்கிறது. இத்தனையும் எப்படி சமாளிப்பதாம்? ஆள் வைத்து கொள்வதுதான், இல்லைனா சீனியர் கேர் போனால்தான் என்னவாம்? நீங்கள் கேட்பது கேட்கிறது. துணையோடும் குழந்தைகளோடும் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த இம்மண்ணை வீட்டை பிரிவது இந்த வயதில் எளிதல்ல. மகன் விளையாடிய முற்றம், மகள் ஆடிய ஊஞ்சல், துணை நடமாடிய அறைகள் இந்த நினைவுகளோடு வாழவே பிடிக்கும். ஏற்கனவே இங்கே அவர்கள் இல்லை. அவர்களின் நினைவுகளை சுமந்த வீட்டையும் பிரிந்து எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் இடத்துக்கு போய் வாழ்வது முடியாத காரியம் ஆகிப்போகிறது. முளைத்தவுடன் பிடுங்கி நடலாம் வளர்ந்திடும் செடி, ஆணி வேறாக ஊன்றிய பின் எப்படி? அதோடு பணம் இருந்தால்தானே இது போன்ற இடங்களுக்கு போக முடியும். உதவியாளர்கள் வைத்து கொள்ளவும் கூட பணம் வேண்டுமே. மேலை நாடுகளைப் போல வயதானவர்களை பாதுகாக்கும் இல்லங்கள் புற்றீசல்களாய் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒன்று, நிறைய விளம்பரங்கள் வந்த வண்ணம் இருக்கும் சீனியர் கேர், சீனியர் கம்யூனிட்டிஸ், சீனியர் லிவிங் போன்ற பற்பல வயதானவர்களை சேர்த்து வாழக்கூடிய, அவர்களை நன்கு கவனித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஆங்காங்கே உருவாகி கொண்டுதான் இருக்கின்றன. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போல எல்லா வசதிகளோடும் மருத்துவ வசதிகளோடும் ஏற்படுத்தப்பட்ட இவைகளில் சொகுசாக குறை காலத்தை கழித்து விடலாம் தான். ஆனால் எல்லோராலும் இவ்வசதிகளை பயன்படுத்தி கொள்ள முடியுமா? இங்கே கிடைக்கும் அத்தனை வசதிகளையும் விலை கொடுத்து தானே வாங்க வேண்டும். அது தவிர மாதா மாதம் 50,000, 60,000 என கட்ட வேண்டும். மேல்தட்டு வர்க்கத்தவரால் மட்டுமே முடியும். இல்லையே வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு இதை செய்யலாம், செய்ய முடியும், அவ்வளவே. இன்னொரு அமைப்பு உள்ளது, மிடில் கிளாஸ் வர்க்கத்தவர் வந்து தங்கும்படியான 20,000, 25,000 என்ற அளவில். பென்ஷன் வாங்குவோரும் சற்றே பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லாதவராலும் தங்க முடியும். ஒன்று, இங்கே பதிவு செய்து காத்திருக்க வேண்டும். எப்போதும் இந்த அமைப்புகள் நிரம்பியே உள்ளன என்பதுதான் உண்மை. மற்றொன்று, இங்கு முதியோர்களை கவனித்து கொள்ள வைத்திருக்கும் ஆட்களின் எண்ணிக்கை மிக குறைவு. 20-25 பேருக்கு ஒரு ஆள் என்றால் சேவை எப்படி கிடைக்கும்? நாமே தான் முட்டி மோதி எல்லாவற்றையும் செய்து கொள்ள வேண்டி வரும். மூன்றாவது அமைப்பு ஒன்று உள்ளது, இது இலவசம்தான். சிங்கிள் பெட், டபுள் பெட், டாம்ஸ் போன்ற வசதிகள் உண்டு. ஆனால் பெரும்பாலான இடங்களில் அங்கே இருப்பது வேதனையை கூட்டித்தான் விடுகிறது. மறுக்க முடியா உண்மை. யாரையும் குறை கூறவில்லை. நிதி இல்லாமல் எந்த அமைப்பைத்தான் நன்றாக நடத்த முடியும் சொல்லுங்க? சரி, எல்லாவற்றிலும் சிற்சில குறைகளை சொல்லியாயிற்று. என்னதான் செய்வதாம்? வழிகள் உண்டு. ஒன்று, பள்ளிப்படிப்பில் பாடத்தில் சேர்க்க வேண்டும். முதியவர்கள் நம் நாட்டில் மிக முக்கியமானவர்கள். அவர்களை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என்று. நீங்களும் பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக உங்கள் பெற்றோரை நன்கு கவனித்து காட்ட வேண்டும். நம்மை பார்த்துத்தானே நம் பிள்ளைகள் வளர்வார்கள். வெறும் பணத்தின் பின்னால் ஓட மட்டும் ஊக்கப்படுத்தாதீர்கள். குடும்பத்தின் வேல்யூ பற்றி எடுத்து சொல்லி வளர்ப்பது உங்கள் கடமை, மறக்காதீர்கள். அடுத்தது, நலச்சங்கங்கள் போல முதியோர் நலக்குழுவை உருவாக்கலாம். யார் தனிமையில் இருக்கிறார்கள், என்ன உதவியெல்லாம் அவர்களுக்கு வேண்டும் என கேட்டு அக்கறையோடும் அன்போடும் செய்யலாம்.
தனி ஒரு ஆளாக செய்ய முடியாததை குழுவாக சேர்ந்து

0: செய்யலாம். நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம், கவலை கொள்ளாதீங்க, எந்த நேரத்தில் வேணுமானாலும் எங்களை கூப்பிடுங்க என்று தைரியத்தை ஊட்டலாம். இரண்டு மூன்று பேரின் ஃபோன் நம்பர்களை அவர்களிடம் கொடுத்து வரலாம். மற்றொன்று, வெளிநாடுகளைப் போல நம் அரசே யாருமற்ற முதியவர்களை நன்றாக பராமரிக்க சுகாதாரமான வசதிகளை கொண்ட சேவை மனப்பான்மையோடான அமைப்புகளை உருவாக்கி கவனித்து கொள்வது. முக்கியமாக நம் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரலாம். முதுமை காலத்திற்காக திட்டமிடுதலை முதன்மைப்படுத்துதல் அவசியம், அப்புறமா பார்த்துக்கலாம் என்ற மனப்பான்மை கூடாது என்ற விழிப்புணர்வை அனைவரின் மனதிலும் ஆழ ஊன்றுதல் அவசியம். வேலையிலிருந்து ஓய்வு பெறும்போது கிடைக்கும் பிஎஃப், கிராஜுவிட்டி போன்றவைகளை யாரிடமும் எதற்காகவும் எவ்விதமான செலவாக இருந்தாலும் இழக்கக்கூடாது, சேமித்து வைத்தல் அவசியம் என்கின்ற விழிப்புணர்வை மனதில் பதிய வைக்க வேண்டும். சொத்துக்களின் உரிமையை மாற்றாமல் எங்கள் காலத்துக்கு பின் என உயில் எழுத மட்டுமே கற்றுத்தர வேண்டும். யாருக்கும் எப்போது வேண்டுமானாலும் இந்த நிலை வரலாம். இந்த எண்ணம் கொண்டு முதியவர்களுக்கு உதவுவோம். முடிந்தவரை விழிப்புணர்வோடு வாழ கற்றுக் கொடுப்போம். இப்போதெல்லாம் முதியவர்களே தனிமையில் இருக்க ஆசைப்படுகிறார்கள். இது நல்லதா இல்லை கெட்டதா? மேலை நாடுகளில் 18 வயது வரையே பிள்ளைகள் பெற்றோரோடு இருப்பார்கள். அதன் பிறகு இருவரும் தனியாகத்தான் இருப்பார்கள். ஒருவராகி போன பின்பு கூட தனியாக வசிக்கவே விரும்புகின்றனர். இயலாது போகையிலும் யாரையும் சார்ந்திருக்க அவர்கள் விரும்பாமல் சீனியர் லிவிங் அல்லது அந்த நாட்டு அரசால் நடத்தப்படும் சீனியர் கேர் போன்றவற்றிற்கே செல்கின்றனர். இப்போதெல்லாம் நம் நாடுகளில் கூட இந்த மாதிரியான எண்ணங்கள் மேலோங்கி வருகின்றன என்பது உண்மைதான். இதில் தவறென்ன? நல்லதுதானே. அவரவர் வாழ்க்கையை அவரவர் சுதந்திரமாக வாழலாம். ஏன் ஒருவரை சார்ந்தே இருந்து அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டும்? நமக்கான நம் முதுமை காலத்தில் நல்லபடி நம்மை பாதுகாத்து கொள்ள தேவையான வசதிகளையும் நிதியையும் சேர்த்து வைத்து கொண்டவர்கள் இந்த முடிவினை எடுப்பதில் தவறில்லைதான். நம்ம பாரம்பரியத்தை விட்டுறதா? ஆச்சா போச்சா என்பவர்களை விடுங்கள். கூட்டு குடும்ப முறை மாறிய போதும் இவர்கள் இப்படித்தான் குதித்தார்கள். இப்போது கொஞ்சமாய் ஏற்றுக்கொண்டு விடவில்லையா? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பயமின்றி வாழுங்கள். மகிழ்ச்சி, நம்பிக்கை, அமைதி இவை மூன்றும் கொண்ட உங்களிடம் நோய் நொடிகள் வரக்கூட தயங்கும். நம்புங்கள், நான் சொல்லவில்லை, உளவியல் கூறுகிறது. நோய் குறைந்தால் தானாக நம் ஆயுள் கூடும். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் இன்னிலா சந்திரபோஸ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.
2: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 1:39. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். சித் ஸ்ரீராம் கிரீஷ் பாடிய பாடல், படம் நெற்றிக்கண்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு

0: நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை இன்று சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு உலக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலியாவின் பெனிவோங், ஜப்பானின் தோஷிமிட்சு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டில் இந்தோ பசிபிக் மண்டல நிலவரங்கள், குவாட் ஒத்துழைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. ஜனநாயக குடியரசு காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது இந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும், கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் இந்தியாவில் எபோலா நோய் பாதிப்பு இதுவரை பதிவாகவில்லை என்று மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எபோலா நோய் பரவலை பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கஞ்சன்ஜங்கா மலை சிகரங்கள் சிக்கிம் மாநிலத்தின் கலாச்சார ஆன்மீக வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய வடகிழக்கு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கஞ்சன்ஜங்காவின் 5 விழுமியங்கள் என்ற கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வரும் 2047 ஆண்டிற்குள் அம்மாநிலத்தின் வளர்ச்சிப் பயணத்தை இக்கட்டுரை வலியுறுத்துவதாக கூறினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மத்திய அரசின் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவுகளின் கீழ் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய தண்டனை சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கிடைக்கப்பெறும் வகையில் சட்டப்பிரிவுகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ஐபிசியில நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். கடுமையான சட்டம் கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ வந்து பாலியல் குற்றங்களுக்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையை முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து முறையாக இவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உள்ள வேண்டுகோள்.
0: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த பரிந்துரைகள் மற்றும் ஆட்சேபனைகளை பொதுமக்கள், நிறுவனங்கள் அடுத்த மாதம் 21 தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தூய்மையான எரிபொருள் பயன்பாடு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மையங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வெளிப்படையான வர்த்தக நடைமுறைகள், தொழில்நுட்பம், உலகளாவிய தரத்திலான சுயசார்பு பாரதத்தை கட்டமைக்க முடியும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ஹைட்ரஜன் விநியோகம் உள்ளிட்டவைகளின் அளவுகளை இம்மையங்களின் மூலம் நுகர்வோர் சரிபார்த்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய் மற்றும் காவல் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை, சூலூர் சிறுமி கொலை வழக்கு சம்பவத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
3: திருப்பெரும்பூர் மக்களுக்கு அங்க இருக்கிற தொழிற்சாலைகள்ல பணி வாங்கி கொடுக்கறது கடமை. அடிப்படை வசதி அத்தனை நாங்க செஞ்சு தருவோம். மக்களுக்கு தேவை செய்யணுன்றது அடிப்படையில் தான் காஞ்சிபுரத்தை மிகப்பெரிய வளர்ச்சி மாவட்டமா உருவாக்க.
0: மாவட்டத்தில் உள்ளூர் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா, காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார்.

0: அறிவிக்கப்பட்டுள்ளார். திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என்றார். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் முதல்நிலை தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது. 933 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வு நாடு முழுவதும் 819,000 மேற்பட்டோர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 11 தேர்வு மையங்களில் 4,097 பேர் எழுதுகின்றனர். தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை இரண்டாவது முறையாக நாகை கடலில் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து நாகையில் தரை கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு நாளை முதல் அடுத்த மாதம் 17 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தோழப்பன் பண்ணை உள்ளிட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு தாமதமாகும் நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைவதால் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுக்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போர்ச்சம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடு மாடுகள் விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் போர்ச்சம்பள்ளி வார சந்தையில் இந்த வாரம் பக்ரீத் பண்டிகை வரவுள்ள நிலையில் ஒரு ஆட்டின் விலை 20,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை விலை போனது. இதன் காரணமாக ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையாகி உள்ளது. கொண்டு வரப்பட அனைத்து ஆடுகளும் உடனடியாக விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் வரும் மே 29 நடைபெற உள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகாசி விசாக தேரோட்டம் மே 30 மாலை நடைபெற உள்ளது. June 2 கொடி இறக்கத்துடன் விழாவானது நிறைவடைகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் 3:30 மும்பை இண்டியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுடன் மோதுகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. அடுத்த மாதம் 7 வரை நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ், இத்தாலியின் ஜானிக் சின்னா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜவ்ரவ், இந்தியாவின் யூகி பாம்பரி, ஸ்ரீராம் பாலாஜி உள்ளிட்டோரும், மகளிர் பிரிவில் போலந்தின் இக்காஸ் வியாடெக், பெலாரஸின் அரினா சபலென்கா, அமெரிக்காவின் கொக்கோகாஃப் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1,229 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பகல் 1:55. மெல்லிசை

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News. The headlines. India and United States reaffirms strength of strategic partnership between the two countries. External Affairs Minister Dr. S. Jaishankar calls for early trade deal, stresses on diversified energy supplies for the country. U.S. Secretary of State Marco Rubio describes India as one of the United States' most important strategic partners. BJP candidate Debangshu Panda secures massive lead in West Bengal's Falta Assembly constituency re-polling. Government advises all Indian citizens to avoid non-essential travel to Congo, Uganda and South Sudan in view of Ebola outbreak. 24 people killed in a blast near railway track in Quetta in Pakistan's Balochistan province. And in tennis, French Open Grand Slam begins today in Paris. External Affairs Minister Dr. S. Jaishankar and U.S. Secretary of State Marco Rubio today held wide-ranging discussions in New Delhi. Both leaders reaffirmed the strength of the India-U.S. strategic partnership and outlining key areas

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பகல் 2:15. சுகமான ராகங்களை இசைக்க இருக்கிறது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலை சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து

0: சாமி, அச்ச தண்ணியில விளச்சரியும் தாராள வம்சம் இது
1: சாமி,
0: அறிக்குருவி நாடாது மூணா

சுத்தி திருப்பி பாருமா, எண்ணெல்லாம விளக்கு எரியுமா, கண்ணை கங்கம்மா, மரம் இழுக்கிற கைய பாருமா.

நிறைவு பெறுகிறது மதுர தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரைப்பட பாடல்களை 3 மணிக்கு இடம்பெறவுள்ள விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிகள் கேட்டு ரசிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-0037, 2498-7355, 2986-0037, எஸ்டிடி குறியீட்டு எண் 044. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி இசை பயிற்சி. பவப்ரியா ராகம் ஆதிதாளத்தில் அமையப்பெற்ற மாமவ ஆஷ்ருத சுவாதி திருநாள் கீர்த்தனையை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்பிப்பவர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர்.
1: நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம்மா. போன கிளாஸ் முடிவில் பரிலச மேஹ்ருதியை பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ நடுவுலேருந்து அதை ஆரம்பி

இந்த ராகத்துடைய ஷேப்பை நன்னா கொண்டு வர மாதிரி. இப்போ முக்கியமாக இந்த கரிம க ப ம த ப நி த ச நி ரி ச நி த, இந்த இடம் முதல்ல பாட கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனாக்கா கொஞ்சம் அது காலப்பிரமாணத்தை அங்கே மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறது. கரிமா க ப ம த ப நி த ச நி ரி ச நி த அந்த மாதிரி பண்ணிட்டு இதற்கு அப்புறம் ஸ்பீடப் பண்ணலாம். பூருக அப்போ நம்ம என்ன ஆகுது, நம்மளே அறியாமல் ஏதோ ஒன்று ரெண்டு ஃபேஸ் ரெப்பிட்டேஷன் ஆகிடுது. கரி கரி மக மக அந்த மாதிரி வருது. இதான் அதை கொஞ்சம் ஸ்லோவாக பாடிட்டு பண்ணி பண்ண. நிரவல் பாடுறதுக்கு நிறைய அழகாக இடங்கள் இருக்குது இதில்.

அந்த மாதிரி எடுத்து பாடிக்கலாம். பரிலச மேகிருதியிலையும் பாடலாம். வார்த்தைகள் அழகாக இருக்கணும், மீனிங் நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு சில பாட்டில் இந்த மாதிரி மோர் தேன் ஒன் பிளேஸ் யூ கேன் யூஸ் ஃபார் நிறுவல். மூணு காலம் நிறுவல் பாடுறதுக்கு சுரம் பாடுறதுக்குலாம் இது ரொம்ப வாக்காக இருக்கிற நல்லா கீர்த்தனை பாடம் எடுத்துனாக்கா அது நம்ம நல்லா அது எடுத்துன்னு பாடம்.

இது வந்து கிழிமத்திரம் கரி கரி சரி சுரம் பாடுத்தியோ நிறுவல் பாடுத்தியோ ராம் பாடுத்தியோ அந்த இடத்த மட்டும் பாடிந்தால் சுபபந்தோராளி மரபே அந்த சக்கரத்தில் இருக்கிற ஆறு ராகங்கத்துலேயும் பூர்வாங்கல் ஒன்றாவது தானே இருக்கும் இல்லையா. அப்போ ஒவ்வொரு ராகத்துக்கும் இந்த மாதிரி உத்தராங்கத்தை கம்பைன் பண்ணி பாடினா தான் ராகஸ்வரூபன்.

அந்த மாதிரி அதை கொடுத்து கொடுத்து வாங்கி, ஆனால் நேச்சுரலாக இருக்கணும், கொண்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. மேலே மாத்திரம் படிந்தால் சண்முகப்பிரியா மாதிரி இருக்கும், கீழே மாத்திரம் படிந்தால் பஞ்சு.

0: நமஸ்காரம்.
1: நமஸ்காரம்.
2: இசைப்பயிற்சி கேட்டோம். கற்பித்தார் சீதா நாராயணன் அவர்கள். மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி, கிரீஷ் ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிகளவு வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் 3 முதல் 9 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் 3 முதல் 9 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 8 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, வட்டமலை நீர்த்தேக்கம், மதுரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அவிநாசியில் பதிவான மழையின் அளவு 2 சென்டிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, மேட்டுப்பட்டி,

குப்பனம்பட்டி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சிவகங்கை மாவட்டம் சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி, நீலகிரி மாவட்டம் எமரால்ட் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மிக அதிக வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.7 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சி.

0: 1.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு மாவட்டத்திலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தருமபுரி, சேலம், புதுச்சேரி பகுதிகளில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் சில இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 26 தேதியன்று கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 27 தேதியன்றும் 28 தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான இடிமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தொடங்கி இம்மாதம் 28 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று குறைந்து காணப்படக்கூடும். இயல்புக்கு 2 டிகிரி செல்சியர் குறைந்து காணப்படக்கூடவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பிற்பகல் 3 மணி. இனி கேட்கலாம் மதுர தென்றல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ, மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பிற்பகல் 3:10. சுகமான ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: சுந்தரரு
1: பாஞ்சாலி பாஞ்சாலி கோவில் மணியோ செய்தன்னை செய்த

0: யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபா இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல.
2: நிறைவு பெறுகிறது மதுரத்தென்று
0: மீதியை போட்டு விடுகிறதா?
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: காவலன் நாடகம். எழுதியவர் கொற்றவன் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் இளங்கோ குமணன், இ எம் எஸ் முரளி, பி ஆர் துரை, ஏ ராஜேந்திரன், இ ஏ வில்சன், வி சசிகுமார், கே பி குமார், கே ஆர் அனுராதா, எஸ் ஜெயந்தி, எல் மோகன் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ்.
1: சோழ சாம்ராஜ்யம் மிக பெரும் புகழும் பண்பட்ட பழமையும் மிக்கது. சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லும் அளவுக்கு உலகளாவிய புகழில் சிறந்து விளங்கினாலும், சோழ தேசம் கட்டமைக்கப்பட்டதெல்லாம் போர் தொடுத்து பெற்ற பெருவெற்றிகளால் தான் என்பதே அடிப்படை உண்மையாகும். கரிகால் பெருவளத்தான் பரந்த பாரத தேசத்தின் பல மன்னர்களையும், கடல் கடந்து ஆண்ட மன்னர்களையும் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றதோடு அல்லாமல் அந்த மன்னர்களின் நட்பையும் பெற்றான் என்பது அவனது வீரத்தையும் ஈரத்தையும் பறைசாற்றுகின்றது. அந்த ஒப்பற்ற பேரரசனின் மகத்தான சாதனையாக அவனது லட்சியத்தில் ஒன்றாக தோன்றியதே இன்றளவும் உலகம் கண்டு வியக்கும் கல்லணையாகும். பொன்னி நதியான காவிரிக்கு கரையெடுத்து சோழ நாட்டின் வளம் பெருக காரணமான கல்லணை உருவாவதற்கு கரிகாலன் எடுத்த முயற்சியின் ஒரு பகுதிதான் புனைவு கலந்த புதையலான இந்த பொன்னியின் காவலன் என்ற வரலாற்று நாடகம்.

0: இங்கே நிற்கும் போது
1: சூரியன் சுட்டெரிக்க வந்தால் நியாயமாகுமா?
2: இன்றென்ன கிண்கிணி ஓசை பலமாக இருக்கிறதே, இந்த ஓசை மாமன்னருக்கு பிடிக்காதே.
3: சரியாக சொன்னாய் அழகா. அடே அப்பா, புலவர் கூட்டத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இவர்கள் அடிக்கின்ற கிண்கிணியில் காதே கிழிந்து விடும் போல் இருக்கிறது.
2: நல்லவேளை இங்கே புலவர்கள் யாரும் இல்லை. இருந்திருந்தால் இவர்கள் சொன்னதையெல்லாம் பாட்டாகவே பாடியிருப்பார்கள்.
0: அப்படி இல்லை அழகா. என்ன இருந்தாலும் கரிகாலரின் வெற்றிகளும் இதோ இப்போது மேற்கொண்டிருக்கும் கல்லணை பணிகளும் காலாகாலத்துக்கும் நிலைக்கக்கூடிய உன்னதமானவை அல்லவா? ஒரு மன்னன் போர்களில் வென்று புகழ்கொடி பறக்க விடுவதை விடவும் குடிமக்கள் உள்ளங்களில் என்றென்றும் நிலைக்கும் அளவிற்கு நீடித்த நன்மையை செய்துவிட்டு செல்பவனே சிறந்த அரசன்.
2: சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே.
3: சரி, இப்போது கல்லணை கதைக்கு வாருங்கள். இன்றைக்கு இங்கிருந்து 2 நாழிகை நடக்கும் தூரம் வரை கரை எழும்பிவிடும் அல்லவா?
0: ஓ, தாராளமாக எழும்பிவிடும் அரசே. 20,000 வீரர்களுக்கு மேலாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கரை எழும்பாமல் இருக்குமா?
4: ஆம், அதோ பாருங்கள், அங்கே பாருங்கள், ஈழத்து படை வீரர்கள் 12,000 பேர்கள் காவிரியை 2 பிரித்து புதிய ஆற்றையே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
5: அங்கே வடக்கே வச்சிர நாட்டு படை வீரர்கள் வேலை செய்கிறார்கள்.
2: கிழக்கில் களப்பிரர்கள் அதகளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சரிதான், ஆனாலும் இது மிகப்பெரிய பணி என்பதால் காலம் பிடிக்கத்தான் செய்யும்.
0: உண்மைதான். இந்த கல்லணையில் வந்து அமரக்கூடிய பெரும் கற்பாறைகள் ஒவ்வொன்றும் யானைகள் மூலம் இங்கே வந்து சேர்வதற்கே 1 திங்களாகிறது.
2: எல்லாவற்றையும் விட அணை கட்டுவதற்கு இந்த இடத்தை பேரரசர் தேர்வு செய்ததும் காவிரியை 2 பிரித்ததும் தான் மாபெரும் செயல், பெரும் தொலைநோக்கு செயல்.
4: சரியாக சொன்னாய் அழகா.
0: ஆம், அதுதான் மாமன்னரின் மிகப்பெரிய மதிநுட்பம். அதை எண்ணி நாம் வியக்காமல் இருக்க முடியாது.
3: இதில் வியப்பதற்கு நிலத்தை ஆராய்ந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் மழை பெருக்கெடுக்கின்ற பொன்னி நதியில் இருபுறமும் உடைப்பெடுக்கிறது. தாழ்வான வடப்பகுதிக்கு வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. அதன் மூலம் வெள்ளச்சேதம் பெருமளவில் ஏற்பட்டு மக்கள் அல்லற்பட்டனர். மழைக்காலத்தில் வருகின்ற வெள்ளமெல்லாம் கடலுக்கு போய் சேர்ந்து விடுவதனால் கோடைக்காலத்தில் வறட்சியால் மக்கள் அல்லற்பட்டனர். மிகுதியான நீரிருந்தும் நம் நாடு வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்படுவதற்கு காரணம் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த இடம்தான் என்பதை ஆராய்ந்து விட்டோம். அதனால்தான் இங்கே இப்போது கல்லணை உருவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கிருந்து தனியாக தடம் மாறாமல் கொள்ளிடம் ஆற்றையும் நாம் உருவாக்குவதால் மக்களின் ஆண்டாண்டு கால துயர் நீங்கும்.
4: தாங்கள் தோன்றியது சோழர் குடியின் பெரும் பேரு.
6: வணக்கம் அரசே. அங்கே மகத நாட்டு மன்னர் பிரதாபருத்திரர் குழுவினர் கட்ட வேண்டிய கரையில் வேலைகள் நடக்காமல் தேங்கி கிடக்கிறது.
3: காரணம்?
0: நம்மிடம் அடிமைப்பட்டும் கூட அவர்களை மகத நாட்டுக்கு அனுப்பி வைத்ததுதான் காரணம். ஆட்களை அனுப்பி கல்லணையின் கட்டுமானத்தில் பங்கு பெறுவதாக சொல்லி சென்றவன் சொன்னபடி ஆட்களை அங்கே அனுப்பி வைக்கவில்லை.
7: மேலும் அங்கே மகத நாட்டில் தங்களுக்கு எதிரான சதி வேலைகளிலும் இறங்கியிருக்கிறார். தங்களின் புகழை சிறுமைப்படுத்தும் விதத்தில் செருக்குடன் பேசி வருவதோடு விரைவில் சோழ நாட்டை வென்று அழிப்பேன் என்றும் சூழறைக்கிறாராம் அந்த பிரதாபருத்திரன்.
8: கரிகாலரின் புகழுக்கு களங்க விளைவிக்கும் அந்த வாய் வீச்சு வீரன் மட்டும் இம்முறை என் கையில் கிடைத்தால் என் கையாலே அவன் வாயை கிடித்து விடுவேன்.
3: தளபதியாரே, கல்லணை எழுகின்ற இந்த வேளையில் மனம் நிறைய களிப்புடன் இருப்பதற்கு பதிலாக இங்கே நீங்கள் கடும் கோபத்தில் இருப்பதை நினைத்தால் சிரிப்பு தான் வருகிறது.
0: எங்கள் வேதனை உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறதா?
3: அங்கே மூளை குழம்பி பதற்றுகிற அந்த பிரதாபருத்திரனை நினைத்து நீங்கள் அனைவரும் இங்கே பதற்றுகிறீர்களே, சிரிக்காமல் என்ன செய்வது?
5: அரசே, இந்த சூழலிலும் சிரிக்கிறீர்களே.
0: இதுதானே கரிகாலரின் சிறப்பு அம்சம்.
3: சிரிப்பென்ன, எனக்கு மட்டுமா சொந்தம்? நீங்களும் சிரியுங்கள்.

0: அமைச்சரே, இன்றைக்கு சூரியன் தலை காட்டாமல் இருப்பதனால் உச்சி வெயில் நேரம் கூட இதமாக இருக்கிறது அல்லவா?
1: ஆமரசே, அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது.
2: இந்த நிலப்பரப்பையே புரட்டி போடுகின்றவர் இங்கே வந்து நிற்கிறாரே, அதுதான் காரணம்.
3: நன்றாக சொன்னீர் நாங்கூராரே. இயற்கையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிக்கவர் வந்து நிற்பதைக் கண்டு ஒருவேளை கதிரவன் தலை காட்ட அஞ்சுகிறானோ என்னவோ?
4: ஆமாம், சூரியனை போன்ற ஒளி பொருந்திய வாளை கையில் ஏந்தி எட்டு திக்கும் வெற்றி கொடி பறக்க விட்டிருக்கும் கரிகால்

0: தளபதியாரே, வரவர எனக்கு பெருமை போய்க் கொண்டிருக்கிறது, பொறாமை வந்து கொண்டிருக்கிறது.
1: அரசே, என்ன சொல்கிறீர்கள்? விளங்கவில்லையே.
0: சோழ நாட்டில் எழும்பும் கல்லணையை பற்றியும் கரிகாலனை பற்றியும் இங்கே இமயவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, கவனித்தீர்களா?
1: ஓ, அதுவா? அவர்கள் புகழ்வதில் அர்த்தம் இருக்கத்தானே செய்கிறது.
0: பிரதாபரே, என்ன உளறுகிறீர்? எங்கு என்ன பேசுவது என்று கவனம் இல்லையா உங்களுக்கு?
1: மன்னிக்க வேண்டும் அரசே, நம் அண்டை நாடுகளில் கூட கரிகாலன் பேச்சாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வந்தேன்.
0: இனி எங்கும் கரிகாலன் பேச்சை இருக்கக்கூடாது.

0: அது தளபதி யாரே?
1: அதற்குத்தான் தங்கள் திட்டப்படி அங்கே சோழ நாட்டில் எல்லா வேலைகளும் அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கிறதே.
0: எங்கே அதிவேகமாக நடக்கிறது? நாம் இங்கிருந்து அனுப்பிய கனகதாராவிடம் இருந்து இதுவரை நல்ல செய்தி எதுவும் வந்தபாடு இல்லையே.
1: அரசே, ஒரு வகையில் பார்த்தால் கனகதாரா நாட்டியத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவிதானே. அவள் நம் உத்தரவின்படி சோழ நாடு சென்றாலும் அங்கே அவள் நம் திட்டத்தை செயல்படுத்த எப்படியும் சில நாட்கள் ஆகத்தானே செய்யும்.
0: கரிகாலன் கதை முடியும் நாள் வரை நான் அவமானத்தை சுமந்து கொண்டு தான் தெரிய வேண்டும் போல இருக்கிறேன். என்னையும் உங்களையும் இன்னும் நம் வீரர்களையும் காவிரி ஆற்று கரையெடுக்கும் வேலையில் ஈடுபடுத்தி நம்மை வேலையாட்கள் போலல்லவா அவன் அவமானப்படுத்தி விட்டான் அந்த கரிகாலன்.
1: அவனிடம் போரில் தோற்றதற்கு நமக்கு கிடைத்த தண்டனை அது.
0: அந்த தண்டனைக்கு பதில் வீர மரணமே அடைந்திருக்கலாம். அவன் நம்மை கொல்லாமல் விட்டதோடு கைது செய்து சோழ நாடு கொண்டு சென்று விட்டான்.
1: சரணடைந்தவர்களை கொள்வது தர்மம் அல்ல என்பதால் அப்படி செய்து விட்டான். தர்மம் தெரிந்தவன். சோழ நாட்டில் நாம் பட்ட அவமானத்தை நினைவில் வைத்திருந்தால் தான் அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அணையாமல் இருக்கும். கரிகாலன் நமக்கு தந்த அவமானத்தை மறக்க முடியுமா?
0: அங்கு காவிரி கரை எடுக்கும் வேளையில் நம் வீரர்கள் மண் சுமந்ததை காண பொறுக்கவில்லை தளபதி.
1: கரிகாலனிடம் இனி போர் செய்து வெல்ல முடியாது என்பதனால்தான் அவனை கனகதார மூலம் சூழ்ச்சியால் வெல்வதற்கு திட்டமிட்டுள்ளோம்.
0: அவளை நாம் அனுப்பி வைக்கும் போதே அவள் தடுமாறத்தானே செய்தாள். அன்று அவளிடம் பேசியதெல்லாம் நீங்களும் அறிந்ததுதானே?
1: ஆமாம். உன் நாட்டியத்தால் முகரி நாட்டுக்கு பெருமை சேர்த்தாய். இனி நம் நாடு மானத்தோடு வாழ்வதற்கு உன் உதவி தேவை. அதற்காக கரிகாலனை வீழ்த்த நீ சோழ நாடு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டீர்கள். அல்ல அல்ல, உத்தரவிட்டீர்கள். உன்னால் தான் இக்காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். உன் அழகும் உன் தமிழ் மொழி பேச்சும் அனைத்துக்கும் மேலாய் உன் அபாரமான நாட்டிய திறமையும் கொண்டு இதனை சாதிக்க முடியும் என்றல்லவா எடுத்து கூறினோம்.
0: அவளது நாட்டியத்தை விடவும் நாட்டின் நன்மைக்காக செய்யும் தியாகம் என்றும் அழியாத பெருமையை கொடுக்கும் என்றல்லவா அவளுக்கு நிரம்ப எடுத்துச் சொல்ல வேண்டியிருந்தது. அப்படியும் அவள் பழிக்கு அஞ்சினால் தொடர்ந்து மறுத்தாள்.
1: விட்டோமா? இதற்கு நீ இணங்காவிட்டால் உனது இந்த பிடிவாதத்தால் தந்தையில்லாத நீ இப்போது தாயையும் இழக்க நேரிடும் என மிரட்டிய போதுதானே அவள் நம் வழிக்கு வந்தாள்.
0: வழிக்கு வந்தாள், சோழ நாடு சென்றாள். ஆனால் அங்கு எல்லாம் திட்டப்படி நடக்கிறதா? அவளுக்கு துணையாக சென்ற நம் குழு அதையெல்லாம் ஒழுங்காக செய்கிறதா? அது குறித்து அவளிடமிருந்து செய்தி வந்து வெகு நாளாகிவிட்டதை தளபதியாரே.
1: அரசே, அவள் நிலையை ஆராய்ந்து வரத்தானே துணை தளபதியார் வீரசிங்கன் இப்போது அங்கு சென்றிருக்கிறார்.
0: அவரிடமிருந்து செய்தி வரவில்லையே.
1: அரசே, அவரே விரைவில் ஒரு நாள் நல்ல செய்தியோடு இங்கே வருவார்.
0: அந்நாள் என்னாளோ?

0: தங்கம் தங்கம் என்னம்மா இக்கரையிலிருந்து அக்கரையை பார்த்தபடியே நிலைத்த விழி நிலைத்திருக்க நிலை மறந்து நின்று விட்டாய்?
1: பெரியவரே, அன்று நீங்கள் சொன்ன அந்த அழகனைத்தான் தேடுகிறேன். எங்கே அந்த அழகன்?
0: இன்றைக்கு பார்த்து ஏன் அந்த அட்டை பயல் இங்கு வரவில்லை என்றுதான் புரியவில்லை.
1: அழகன் என்றீர்கள், இப்போது அட்டை பயல் என்கிறீர்கள்?
0: நீ வேற ஏனம்மா வேடிக்கை காட்டுகிறாய்? அந்த கரிகாலனை விட்டு கண நேரமும் பிரியாமல் அட்டை போல் ஒட்டி கொண்டிருப்பவன் என சொல்ல வந்தேன்.
1: ஓ, கரிகாலன் இங்கு இருக்கையில்?
0: ஏனையா,
1: ஏனையா, கரிகாலன் பெயரை கேட்டதும் காற்றாய் பறக்கிறீர். நீர்தானே அங்கே கரிகாலன் இருக்கிறான் என்று கூறினீர். அதோ அங்கே பரிவாரங்கள் கூட முகாமிட்டு இருக்கிறதே. அப்படியானால் நீங்கள் சொன்ன அழகனும் அங்குதானே இருக்க வேண்டும்?
0: இருக்க வேண்டும், ஆனால் இல்லையே. ஒருவேளை ஏதேனும் காரியமாய் அவனை அந்த கரிகாலன் எங்கேனும் அனுப்பியிருப்பானோ?
1: எனக்கென்னவோ அவனால் நம் காரியம் சாதிக்க முடியுமா என்ற ஐயம் தோன்றுகிறது.

0: அதற்குள் அவசரப்படாதே. நீ காரியம் சாதித்துக் கொள்ள வேண்டுமானால் அவன்தான் சரி.
1: நீங்கள் வர சொல்லியே வராதவன் நமக்கு சரிப்பட்டு வருவான் என என்ன நிச்சயம்?
0: என்னம்மா இப்படி சொல்லிவிட்டாய்? அவன் ஓயாமல் உன் முதலாளி அம்மா பெயரைத்தான் மந்திரம் போல் சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
1: என்ன உளறுகிறீர்? அவன் எப்போது கனகதாராவை பார்த்தான்?
0: இரண்டு முறை கனகதாராவின் நாட்டியத்தை பார்ப்பதற்காகவே இங்கிருந்து கிளம்பி பூம்புகார் நகருக்கு சென்றும் கூட அவளை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தவன் அவன்.
1: அப்படியா? நீங்கள் என்னை பற்றி அவனிடம் கூறவில்லையா? அவன் கனகதாரா மீது பித்தாய் கிடக்கிறான் என தெரிந்தால் கனகதாராவின் தோழி உன்னை காண வேண்டுமாம் என்று கூறினால் இந்நேரம் அவன் இங்கே ஓடி வந்திருப்பானே.
0: அடடடடா, இந்த யோசனை எனக்கு தோன்றாமல் போய்விட்டதே.
1: சரி சரி, இப்போது என்ன செய்யலாம்? அவன் இல்லாமல் வேறு ஆள் தெரியாதா உங்களுக்கு?
0: கரிகாலனை குறிவைக்க உனக்கு ஏற்ற ஆள் அவன்தான்.
1: எனக்கு ஒரு ஐயம் பெரியவரே, கரிகாலன் மேல் உங்களுக்கு ஏன் இந்த வஞ்சம்?
0: அது உனக்கு இப்போது தேவையில்லாத கேள்வி.
1: தேவையில்லைதான். என் உயிரை பணயம் வைத்து இதில் இறங்கி இருக்கிறேன். இந்த சதி செயலும் கூட எனக்கு தேவையில்லைதான். ஆனாலும் என்ன செய்ய, விதி விதி வலியது. ஆமாம், நீங்கள் கை காட்டுபவனால் நமக்கு ஆபத்து ஏதும்
0: வராது. வராது. நீ இந்த கிழவனை நம்பலாம். உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். தங்கம், மீண்டும் சொல்கிறேன், இந்த சோழ நாட்டில் அவனை விட்டால் உனக்கு வேறில்லை கதி. இந்த திட்டத்தில் நீதான் சதி, உனக்கு அவன்தான் பதி.
1: ஏது ஏது, விட்டால் அவனுக்கும் எனக்கும் நீங்களே முன்னின்று முடிச்சு போட்டு விடுவீர்கள் போலிருக்கிறது.
0: சரி சரி சரி, கோபப்படாதே கோபப்படாதே. அந்த அட்டை பயலை பிடிப்பதற்கு உனக்கு ஒரு வழி இருக்கிறது. அருகே வா, வந்து காதை காட்டு.
1: பெரியவரே, இந்த யோசனை சரி வருமா?
0: இன்றே நீ அந்த அழகனை பிடிக்க இதுதான் வழி.
1: இந்த கல்லணையை கட்டி முடிப்பதற்குள் இதே காவேரி கரையில் கரிகாலன் தகனம் செய்யப்படுவார். அதை நானே முடித்து வைப்பேன்.
0: நிச்சயமாக. எங்கே, சத்தியம் செய் பார்க்கலாம்.
1: சத்தியமாக?
0: அட, என்னம்மா சத்தியம் அதற்குள் அசத்தியமாகிவிட்டதே.
1: நீங்கள் ஏன் என் காலை மிதித்தீர்கள்?
0: அங்கு யாரோ வருவது போல் இருக்கிறதம்மா. வா வா வா, ஓடி விடுவோம். வா.
1: சரி சரி சரி.
2: அடாடாடாடா, இந்த புன்னந்தி வேளையிலே பொற்றாமரை குளத்தினிலே பொற்சிலை போல அங்கே குளிப்பது யார்? தேவகன்னிகையா? இருக்கும் இருக்கும், என்ன நடக்கிறது என்று சற்று மறைந்திருந்து பார்ப்போம்.
1: அங்கே யாரோ மரத்திற்கு பின்னால் மறைந்தது போல இருக்கிறதே. யார் அது?
3: யார் அங்கே? இங்கே என்ன செய்கிறீர்? யாரையா நீர்? இங்க உமக்கு என்ன வேலை?
2: அடடே, அதிகாரம் அதிகமாய் பறக்கிறதே. யார் அனுமதி பெற்று வந்து நீராடினீர்கள்? முதலில் அதை சொல்லுங்கள்.
3: நான் நீராட யார் அனுமதி வேண்டும்?
2: நீங்கள் நீராட அனுமதி தேவையில்லை, ஆனால் இங்கு வந்து நீராட அனுமதி வேண்டும்.
3: இங்கு வந்து நீராடுவதற்கு அனுமதி வேண்டுமா? இயற்கையை யாரும் எங்கும் ரசிக்கலாம். அனுமதி பெற்று வந்து நீராட இது என்ன, உமது பாட்டன் வீட்டு தடாகமா? அல்லது இந்த தடாகத்தில் குளித்தது என்ன தண்டனைக்குரிய குற்றமா?
2: ஆமாம், இது பொதுமக்களுக்கு உரியதல்ல. தேவகன்னிகைகள் வந்து நீராடும் தடாகம் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். நான் கூட குளிப்பது தேவகன்னிகையோ என்றுதான் நினைத்தேன். ஆனால் எந்த தேவகன்னிகையும் இப்படி துடுக்குத்தனமாக பேச மாட்டார்கள்.
3: ஓஹோ, அப்படி எத்தனை தேவகன்னிகையை கண்டுவிட்டீரோ?
2: இப்படியே இங்கு நின்று பேசிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு தண்டனை நிச்சயம்.
3: அப்படியானால் தண்டனை எனக்கல்ல, உங்களுக்குத்தான் கிடைக்கும்.
2: என்ன, எனக்கு தண்டனையா?
3: ஆம், ஒரு தேவகன்னிகை குளிப்பதை மறைந்திருந்து பார்த்தீர்கள் அல்லவா?

0: என்ன உண்மையாகவா? நான் ஒரு தேவகன்னிகையிடமா உரையாடி கொண்டிருக்கிறேன்?
1: ஏன், கிள்ளித்தான் பார்த்துக் கொள்ளுங்களேன்.
0: அதுவும் சரிதான்.
1: ஏன் என்னை கிள்ளினீர்கள்? அதனால் தானே நான் விழப்பார்த்தேன்.
0: கிள்ளி பார்க்க சொன்னது யார்?
1: நான் உங்களைத்தான் கிள்ளி பார்த்துக் கொள்ளுங்கள் என்றேன். முதலில் கையை எடுங்கள், என்னை விடுங்கள்.
0: தடாகத்தில் விழப்போன இந்த தேவகன்னிகையின் பெயர் என்ன? ரம்பையா, மேனகையா, இல்லை ஊர்வசியா?
1: என் பெயர் தங்கம்.
0: ஆஹா, கனகச்சிதமான பெயர்.
1: உங்கள் பெயர்?
0: எல்லோரும் என்னை அழகன் என்று அழைப்பார்கள்.
1: சரியாகத்தான் அழைக்கிறார்கள். தாங்கள் இப்படி என்னை இடையில் கரம் கொண்டு தாங்கி பிடிக்கும் நிலை வரும் என்று நானும்
0: நினைக்கவில்லை.
1: இந்த நிலை சரியில்லை. ஐயோ, நேரமாகிவிட்டதே. முதலாளி அம்மா தேடுவார். இப்போது நான் கிளம்புகிறேன்.
0: தங்கம், நானும் துணையாக வருகிறேன்.
1: நீங்கள் வந்தால் வினையாக போய்விடும்.
0: தங்கம்,
1: நாளை இதே நேரம் மீண்டும் இங்கேயே சந்திப்போம்.
0: அப்படியா?
1: அப்படித்தான். நான் வருகிறேன்.
0: தங்கம், ஆஹா தங்கம்.
2: அடே அப்பா, கனகதாராவின் மாளிகைக்குள் வருவதற்கு துணை கழுபடிகள்?
3: யார்? துணை தளபதி யார்? வீரசிங்கரா? வாருங்கள், என்ன திடீர் விஜயம்?
2: வந்த காரணம் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? உன்னிடமிருந்து தகவலே வரவில்லை என்றுதான் நம் மன்னர் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார். உனக்கு இங்கு என்னதான் ஆயிற்று?
3: ஏன், எனக்கு என்ன? நான் நன்றாகத்தானே இருக்கிறேன்.
2: ஆனால் எனக்கு வந்த செய்தி அப்படி இல்லையே.
3: அப்படி என்ன கேள்விப்பட்டீரோ?
2: இங்கே கரிகாலனின் மெய்க்காப்பாளனிடம் நீ மனதை பறிகொடுத்திருப்பதாக நமது நடன குழு ஒற்றர்கள் மூலம் செய்தி வந்திருக்கிறது. நல்ல வேளையாக அது எனக்கு மட்டும்தான் இப்போது தெரிந்திருக்கிறது. மன்னரின் காது கேட்டினால் உன் கதை மட்டுமா, அங்கு உன் அன்னையின் கதையும் சேர்ந்து முடிந்துவிடும். தெரியுமா, நீ தாமதம் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் உங்கள் இருவரின் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்றுதான் கவலைப்படுகிறேன்.
3: விரைவில் கரிகாலனுக்கு நாள் குறிக்கப்பட்டுவிடும். இப்போதுதான் நமக்கு சரியான ஆட்கள் இருவர் இங்கு கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் மூலம்
4: நீ யார் அம்மா என்னை வழிமறித்துக் கொண்டு?
5: தங்கம்னு இங்க யாரும் இல்ல.
4: உனக்கு எதுவும் தெரியாதம்மா?
5: எனக்கு தெரியாம இங்க யாருமே உள்ள நுழைய முடியாது. உன்னை உள்ள போக அனுமதிக்க முடியாது.
2: அங்க என்ன சத்தம்?
6: யாரோ வருகிறார்கள், நீங்கள் போய் மறைந்து கொள்ளுங்கள்.
4: நீ என்ன சொல்றது? நானே உள்ள போறேன்.
3: யாரது? யாரையா நீங்கள்?
4: வணக்கம் அம்மணி.
3: யார் நீங்கள்?
4: தங்களுக்கு மிகவும் வேண்டியவன் தான்.
3: அப்படியா? ஆனால் நான் தங்களை பார்த்ததாக.
4: அது பரவாயில்லை. இங்கே உங்கள் தோழி பணிப்பெண் தங்கம் என்ற பெண்.
5: அம்மா, நான் எவ்வளவு சொல்லியும் இவரு.
3: பரவாயில்லை வள்ளி, நீ போ, நான் பேசிக் கொள்கிறேன்.
4: பார்த்தாயா வள்ளி, நீ போ தள்ளி. அம்மா, நீங்கள் தானே கனகதாரா?
3: ஆமாம்.
4: உங்கள் தோழி தங்கம் என்று.
3: ஆமாம், இருக்கிறாள். அவளுக்கு என்ன?
4: அவளுக்கு முக்கியமான ஒரு வேலையாக செய்தி கொண்டு வந்திருக்கிறேன்.
3: ஆஹா, என்ன செய்தி?
4: இல்லை, அதை அவளிடம்தான்.
3: அவள் வேறு, நான் வேறு அல்ல. என்னிடம் சொல்லுங்கள்.
4: ஆம், இருவரும் வேறு வேறு அல்ல என்று உரிமையுடன் நீங்கள் சொன்னாலும் வாயும் வயிறும் வேறுதானே எல்லோருக்கும்.
3: பெரியவரே, உங்கள் விளக்கம் எனக்கு தேவையில்லை. தங்கத்துக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதை சொல்லுங்கள்.
4: இந்தாருங்கள் ஓலை. மன்னர் முன் தாங்கள் நாட்டியமாட வேண்டும் என்றும் அதற்கான நாள் குறிப்பிட்டு கேட்டு வாங்கி வர சொல்லி தங்கம் என்னிடம் கேட்டிருந்தாள்.
3: அப்படியா? நீங்களே மன்னரை சந்தித்து நாள் குறித்து வந்தீர்களா?
4: எனக்கு வேண்டியவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் விளக்கமாக சொன்னேன். அவனிடம்தான் மன்னர் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இருக்கிறார்.
3: ஓ, அப்படியா? மிக்க மகிழ்ச்சியான செய்தி. ஆம், நாட்டியம் எங்கு, எப்போது?
4: சோழ மன்னர் கல்லணை கட்டுமானத்தில் இருக்கிறார். அங்கேயே ஒரு மன்றமும் மாளிகையும் அமைத்திருக்கிறார்.
3: ஓ,
4: கல்லணை கட்டுமான பணியில் இருப்பவரை மகிழ்ச்சியில்.

0: நாழ்த்தும் பொருட்டு வரும் பௌர்ணமி நாளில் தாங்கள் அங்கே நாட்டியமாடுகிறீர்கள். உங்களுக்கு அதற்கான எல்லா வசதிகளும் செய்து தருவதாகவும் மன்னர் கூறியிருக்கிறார்.
1: பௌர்ணமிக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது.
0: ஆம், தங்கம் மன்னரை தனியாக பார்க்க வேண்டும் என்று கூறினாள்.
1: ஓ, தனியாகவா? எதற்கு?
0: அது எங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தப்படி மன்னரை அவள் தனியாக சந்தித்து பேசுவதற்கும் அனுமதி வாங்கியிருக்கிறேன். அதை பற்றி என்னிடம் ஒன்றும் கேட்காதீர்கள்.
1: சரி சரி, உங்கள் ஒப்பந்தம் உங்களுடனேயே இருக்கட்டும். இந்தாருங்கள், ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இதோ உங்களுக்கு என் சன்மானம்.
0: எனக்கு தேவையானதை தங்கம் தந்து விடுவாள்.
1: பெரியவரே, தங்கத்திடம் என்ன அவ்வளவு உரிமை?
0: ஒன்றும் இல்லை அம்மா, ஒரு வகையில் பார்த்தால் தங்கம் எனக்கு மகள் போலத்தான்.
1: ஓ,
0: எனவே அந்த உரிமையில் தான் அப்படி சொன்னேன்.
1: சரி சரி, அப்படியா சங்கதி? தங்கத்துக்கு இங்கே ஒரு தகப்பன் வேறு இருக்கிறாரா?
0: அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். சோழ நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள், இந்த நாட்டில் உங்களுக்கும் ஒரு உறவு உண்டாகட்டும்.
1: உண்மைதான் பெரியவரே, இந்த சோழ நாடு எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனாலும் என்ன செய்ய, நாங்கள் விருந்தினர்கள் தானே, ஒரு நாள் திரும்பி போக வேண்டியவர்கள் தானே.
0: எல்லோரும் ஒரு நாள் திரும்பி போக வேண்டியவர்கள் தானே. நான் சொல்ல வந்தது, எங்கள் நாட்டில் வந்த விருந்தினர்களை போற்றுவதில் தமிழர்களின் மரபு தனித்துவமானது அம்மா.
1: ஆமாமாமாம், நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் என்னவோ விருந்தோம்பலில் சிறந்த இந்த தமிழ் மண்ணில் நிரந்தரமாய் இருப்பதற்கு மனது பிரியப்படுகிறது.
0: நன்றி அம்மா, போய் வருகிறேன்.
1: போய் வாருங்கள் பெரியவரே.
2: கனகதாரா, என்ன செய்தி அது? என்ன பெரியவர் இப்படி வந்து சொல்லிவிட்டு போகிறார்?
1: ஆமாம், விருந்து வலிய வருகிறது. அதை விடவும் மிக மலிவாக கை கெட்டும் தூரத்தில் வருகிறது.
2: அப்படியா?
1: பௌர்ணமி நாளில் கல்லணை கரையோரம் தனியாக கரிகாலனை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. அது போதும்.
2: நான் வந்த நேரம் நல்ல நேரம் என்று நினைக்கிறேன். 5 நாட்கள் தானே நான் காத்திருந்து கரிகாலன் கதை முடிந்து விட்டது என்ற நல்ல செய்தியோடு நம் நாட்டுக்கு செல்கிறேன். அல்ல அல்ல, நாம் அனைவரும் செல்வோம்.

0: ஆஹா, என்ன ஒரு நாட்டியம், என்ன ஒரு நாட்டியம்! இப்படி ஒரு நாட்டியத்தை இதற்கு முன் கண்டதே இல்லை என்னும் அளவுக்கு அற்புதமாக ஆடினாய். நாட்டியத்தில் எத்தனை வகை உண்டோ அத்தனையும் கண்முன்னே காட்டினாய். வெகு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய உன்னை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை.
1: அரசரக்கரசி, தங்களை பணிந்து வணங்குகிறேன். இவ்வளவு புகழ்ச்சிகளுக்கும் நான் தகுதி உடையவளா என எனக்கு தெரியவில்லை.
0: உண்மையிலேயே உன் ஆட்டம் பாராட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. உன்னிடம் ஒரு அபார திறமை இருக்கிறது.
1: நன்றி மன்னரே.
0: இந்த கல்லணை கட்டுமானத்தில் இருக்கும் அத்தனை தோழர்களையும் வீரர்களையும் மகிழ்வித்த உனக்கும் உன் குழுவினருக்கும் இதோ பொன்னும் மணியும் பட்டாடைகளும் பரிசளிக்கின்றேன்.
1: ஆஹா, நன்றி அரசருக்கரசரே.
0: ஏன் உன் குழுவினர் எட்டிப்போய் நிற்கிறார்கள்? வாருங்கள், அனைவரும் வந்து பரிசுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: இவ்வளவு பெரிய பொற்கிழியா!
0: உங்கள் திறமைக்கு இதைவிடவும் பல மடங்கு கொடுக்கலாம். வாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள்.
1: மகிழ்ச்சி அரசே, ஒரு சிறு விண்ணப்பம்.
0: என்ன?
1: அனைவர் சார்பாகவும் இவற்றை நானே பெற்றுக்கொள்கிறேன்.
0: ஏன், அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடாதா?
1: இல்லை அரசே, எங்கள் வழக்கப்படி நாட்டியத்தை தலைமையேற்று நடத்துபவர்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: அப்படியா? சரி, ஆகட்டும். இதோ பெற்றுக்கொள் அனைத்தையும்.
1: நன்றி பேரரசே.
0: ஆம், உன் பெயர் என்ன சொன்னாய்?
1: கனகதாரா.
0: ஆஹா, தங்கம், என்ன ஒரு பொருத்தமான பெயர்.
1: பேரரசே, என் பெயர் கனகதாரா.
0: இரண்டும் ஒன்றுதான் அம்மா. கனகம் என்றால் தங்கம், தாரா என்றால் நளினமான பெண். எனவே கனகதாரா என்பதை தங்க

0: மங்கை என்னும் பொருள்பட தமிழில் கூறினேன் அம்மா. சரி வா, என் கையிலிருந்து பரிசுகளை எடுத்துக்கொள்.
1: இல்லை அரசே, கொடுப்பவர் கரம் உயர்ந்திருக்க வேண்டும், பெறுபவர் கரம்தான் தாழ்ந்திருக்க வேண்டும். அதுதானே முறை?
0: அடடே, ஈகைக்கான இலக்கணத்தை கூறிவிட்டாயே. ஆனாலும் பரவாயில்லை, நான் ஒன்றும் உன்னை விழுங்கி விடமாட்டேன். அருகில் வந்து எடுத்துக்கொள்.
1: அனல் மேல் காய்வது போல் மன்னரிடத்தில் ஒழுகுதல் வேண்டும் என்பது ஆன்றோர் வாக்கு.
2: அடடே, நீ இந்த சோழ மண்டலத்தை சார்ந்தவள் போலவே பேசுகிறாயே.
1: ஒரு வகையில் நான் இந்த மண்ணுக்கு சொந்தமாக போகிறவள்தான்.
0: சரி, இதோ உன் விருப்பப்படியே இவள் பெற்றுக்கு.
1: நன்றி அரசே.
3: என்ன இது, கனகதாரா இப்படி செய்கிறாள்?
4: அதுதான் எனக்கு விளங்கவில்லை.
3: கைக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டு விட்டாளே.
4: அப்படியானால் வேறு ஏதோ திட்டம் இருக்கிறதோ?
3: ஆனால் நாம் நமது அடுத்த திட்டத்தை செயல்படுத்தி விட வேண்டியதுதான்.
4: அதுதான் சரி.
0: என்ன அழகா, வைத்த கண் வாங்காமல் கனகதாராவையே பார்த்து கொண்டிருக்கிறாய்?
3: அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அரசே.
2: ஒன்றுமில்லாமலா நடுநேரம் பார்த்து கொண்டிருந்தாய்?
3: இவ்வளவு சிறப்பான நாட்டியத்தை நான் என் வாழ்வில் இதுவரை கண்டதில்லை, அதனால்தான்.
2: நினை மறந்து நின்று விட்டாயோ?
0: பார், கனகதாராவும் உன்னால் வெட்கப்படுகிறாள்.
1: விடை கொடுங்கள் அரசே, நாங்கள் வருகிறோம்.
0: நல்லது. இந்த சோழ மண்டலம் கண்டிருக்கும் ஒப்பற்ற நாட்டிய தாரகைகளில் நீயும் ஒருவளாக நிலைத்திருக்க உன்னை வாழ்த்துகிறேன். வாழ்க நின் திறமை, வளர்க நின் புகழ்.
3: இந்த பாசறையில்தான் நம் எதிரி இருக்கிறான்.
4: ஆனால் அவனுடன் அந்த அழகனும் இருக்கிறானே.
5: அதனால் என்ன, இதோ இரண்டு கத்திகள், ஆளுக்கு ஒரு குறுவாளை வீச வேண்டியதுதான்.
4: ஆம், அப்படியே செய்வோம்.
3: நீங்கள் இருவரும் நாம் தப்பிவதற்கு இடையூறு இல்லாமல் வெளியேறும் வழியை கவனித்துக் கொள்ளுங்கள்.
4: ஆமாம், யார் கண்டிலும் படாமல் தப்பிப்பதற்கு நாம் இப்போது அணிந்திருக்கும் இந்த சோழ நாட்டு வீரர்களின் உடை நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சற்று பொறுங்கள்.
3: எனப்பா?
4: கூடாரத்துக்குள் பேச்சு குரல் கேட்கிறது, கவனியுங்கள்.
0: என்ன அழகா, மாலை பொழுதிலிருந்தே உன் முகத்தில் ஒருவித மாற்றம் தெரிகிறதே.
6: அப்படியா? எனக்கு ஒன்றும் தோன்றவில்லையே.
0: என்னப்பா இப்படி சொல்லிவிட்டாய்? உண்மையிலேயே நாட்டியம் கண்டதிலிருந்து உன் முகத்தில் ஒருவித மாற்றம், மலர்ச்சி, மகிழ்ச்சி, இப்படி எல்லாமே தெரிகிறதே.
6: அரசே, தங்களுக்கு ஏதாவது கலகலப்பு செய்ய வேண்டுமென்றால் நான் தான் கிடைத்தேனா?
0: நான் என்ன பொய்யா சொல்கிறேன்?
6: அரசே, தாங்கள் இப்படி பேசுவதெல்லாம் சரியல்ல.
0: அடே அப்பா, ஒரு பேரரசனுக்கே உத்தரவு போடுகிறாயா?
6: மன்னிக்க வேண்டும் அரசே, நான் அந்த அர்த்தத்தில்?
0: ஏன் பதறுகிறாய் அழகா? என்னிடத்தில் உனக்கில்லாத உரிமையா? உன் உயிரை துச்சமென மதித்து என் உயிரை பலமுறை காத்த சுத்த வீரன் நீ. இளவயது முதலே நிழல் போல தொடர்ந்திருக்கும் உன்னிடத்தில் நான் வேடிக்கை செய்யக்கூடாதா? இதற்கேன் பதறுகிறாய்? சரி, அதை விடு. நாட்டியம் பார்த்த பிறகு உன் மனதில் எதுவுமே தோன்றவில்லையா?
6: அற்புதமான நாட்டியம். தாங்களே அங்கு கூறியது போல இப்படி ஒரு நாட்டியத்தை நான் இதற்கு முன் கண்டதே இல்லை.
0: ஆமாம், கனகதாராவின் நாட்டியம் கண்டவர் வியக்கும் அதிசய நாட்டியம்தான். கேட்க வேண்டுமென நினைத்தேன். அழகா, நாளை மாலை பொழுதில் எங்கோ நீ செல்ல வேண்டும் என்று கூறினாயே, என்ன விஷயம்?
6: அது ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வேண்டும்.
0: ஏன், பெண் பார்க்க செல்கிறாயோ?
6: அப்படி எதுவும் இல்லை அரசே, ஒரு முக்கியமான பெரியவர் ஒருவரை சந்திக்கப் போகிறேன்.
0: அப்படி யாரப்பா உனக்கு முக்கியமானவர்?
6: பார்த்துவிட்டு வந்த பின் சொல்கிறேன் அரசே.
0: சரி சரி சரி, நேரம் நள்ளிரவை நெருங்கிவிட்டது, நீயும் சென்று ஓய்வெடுத்து.
6: ஆகட்டும் அரசே. அங்கென்ன, ஏதோ பிரகாசிக்கிறது.
0: யாரங்கே?
6: அரசே, நகரங்கள், நகரங்கள் கத்தி வீச போகிறார்கள்.
0: வீரர்களே, பிடியுங்கள் அவர்களை.
3: ஓடுங்கள், ஓடுங்கள்.
0: நல்ல வேளை அழகா, என்னை நோக்கி வீசப்பட்ட குருவாளை சாமர்த்தியமாக தட்டிவிட்டாய்.
6: அரசே, தாங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், நான் ஓடிச் சென்று அவர்களை.
0: அவசியமில்லை, நம் வீரர்கள் அவர்களை மடக்கி பிடித்து விடுவார்கள். இந்நேரம் நான் பஞ்சனையில் படுத்திருந்தால் படுத்தவன் மீண்டும் எழுந்திருக்க வாய்ப்பில்லாமலேயே போயிருக்கும்.
6: அரசே, அந்த நிலைக்கு தங்களை விட்டிருக்க மாட்டோம்.
0: என் மார்பை குறிவைத்து மட்டுமல்ல, உன்னையும் தான் குறிவைத்து நஞ்சு தோய்ந்த இந்த இரண்டு குருவாளும் வீசப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும் போது

0: எதிரி அவ்வளவு நெருக்கத்தில் வந்துவிட்டான் என்பதை அல்லவா காட்டுகிறது?
1: எதிரி வந்துவிட்டதை இந்த வாள் காட்டட்டும். நாம் யாரென்று எதிரிக்கு காட்டும் நாள் நெருங்கிவிட்டது.
0: அழகா, இம்முறையும் என் உயிர் காத்திருக்கிறாய். உயிர் காப்பான் தோழன் என்ற பழமொழியை என் மட்டில் உயிர் காப்பான் அழகன் என்றுதான் மாற்றிச் சொல்ல வேண்டும் போலிருக்கிறது.
2: அன்பரே, நான் ஒன்று கேட்டால் மறைக்காமல் உண்மையை சொல்வீர்களா?
3: இதுநாள் வரை உன்னிடத்தில் ஏதேனும் நான் மறைப்பதாக நினைக்கிறாயா தங்கம்?
2: இல்லை, ஆனால் கேள்வி உங்களை பற்றியதில்லை.
3: பிறகு?
2: கரிகாலரை பற்றியது.
3: மாமன்னரை பற்றியா?
2: ஆம், நேற்று முன்தினம் கல்லணை பாசறையிலேயே மன்னரை கொள்வதற்கு சதி நடந்ததாமே.
3: தங்கம், உனக்கு எப்படி இது தெரியும்?
2: நடந்தது அரசல் புரசலாக என் காதுக்கும் வந்தது. அந்த கொலைகார கூட்டம் தப்பிவிட்டதாமே.
3: இல்லை தங்கம், அவர்கள் தப்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
2: விளங்கவில்லையே.
3: அவர்களாக தப்பிக்கவில்லை, அவர்கள் நோக்கம் அறிவதற்காக நாங்கள் தான் அவர்களை தப்ப விட்டிருக்கிறோம்.
2: அப்படியா?
3: என்ன தங்கம் அப்படி பார்க்கிறாய்?
2: மாமன்னருக்கு வைத்த குறியில் அவரது நிழல் போலவே தொடரும் நீங்கள் அகப்பட்டு விட்டால்? அதை நினைத்துதான் கவலையாக இருக்கிறது.
3: கவலைப்படாதே தங்கம், என் உயிர் உன்னிடத்தில் இருக்கும்போது யார் என்னை என்ன செய்துவிட முடியும்?
2: மீண்டும் மன்னரின் மீது அக்கூட்டம் தாக்குதல் நடத்தினால்?
3: உன் கேள்வியே தவறு தங்கம். அவர்கள் நடத்தியது தாக்குதல் அல்ல, கலையின் பெயரால் ஒரு சதி, அதுவும் தகுந்த திட்டமிடல் இல்லாமல்.
2: ஏன் அவர்கள் மாமன்னரை குறிவைத்தார்கள்?
3: கரிகாலரை குறிவைக்க காரணம் தேவையா? பகை அரசர்க்கு எல்லாம் சிம்ம சொப்பனமாக இருப்பவர், இமயம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டியவர், இளம் வயதிலேயே பகையினை வீழ்த்தி பட்டத்திற்கு வந்தவர். அவரை குறிவைக்க பலருக்கும் காரணம் பல இருக்கலாம். ஆனால் அந்த காரணத்தில் நியாயம் இருக்க வேண்டும் அல்லவா? பகை இருக்கிறது, பகுத்தறிவு இல்லை. நீச்சத்தனம் செய்கிறார்கள், நீதியை மறந்து விடுகிறார்கள். நேற்று முன்தினம் வந்ததும் அப்படி ஒரு கூட்டம் தான். அக்கூட்டத்திற்கு உதவி செய்த சோழ நாட்டு பெரியவர் ஒருவர் பிடிபட்டிருக்கிறார்.
2: என்ன
3: தங்கம், என்ன சிந்தனை? ஏன் இந்த திடீர் அமைதி?
2: நான் ஒன்று கேட்பேன், உண்மையாய் பதில் சொல்வீர்களா?
3: இன்றைக்கு என்ன நிறைய கேள்வியுடன் வந்திருக்கிறாயா?
2: அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களே.
3: சரி கேள்.
2: தெய்வீகமான காதல் சோகத்தில் முடியும் என்பார்களே, அது நிஜம்தானா?
3: தங்கம், காவியங்கள் தான் அப்படி சொல்கின்றன. ஆனால் எத்தனையோ காதலர்கள் உயர்ந்த உன்னத காதல் வாழ்வை எய்தியதை நான் கண்டிருக்கிறேன். தியாகத்திற்கு முன்பாக அந்த காதலில் சில உறுதிப்பாடுகளை செய்தால் நிச்சயம் அவர்களாலும் வாழ முடியும்.
2: ஒரு ஒப்புக்காக கேட்கிறேன். ஒருவேளை நான் தங்களிடம் உண்மையை மறைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்னை நீங்கள் ஏற்பீர்களா அல்லது ஒதுக்குவீர்களா?
3: எப்போதும் காதலில் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் என்றாலும் கூட சுத்தமான பத்தரை மாற்று பொன்னை கொண்டு எந்த ஆபரணமும் செய்ய இயலாது. அதில் சிறிதளவேனும் தாமிரம் சேர்ப்பார்கள். சுத்தமான தங்கத்திற்கே அந்த நிலை. எனது இந்த தங்கத்தின் காதலில் சிறிது பொய்மை கலந்திருந்தாலும் நான் நிச்சயம் ஏற்பேன்.
2: அப்படியானால் என்னிடத்தில் ஏதேனும் பிழையாக இருந்தாலும் என்னை நீங்கள் மனம் ஓந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா?
3: இதே கேள்வியை நானும் உன்னிடம் கேட்கலாம் அல்லவா?
2: நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். காரணம், உங்கள் மீது நான் வைத்திருக்கும் பேரன்பை என்னால் வார்த்தையில் விவரிக்க முடியாது. நீங்கள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கவே முடியாது. இந்நேரத்தில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், நான் ஒரு சாதாரண பெண் அல்ல.
3: தெரியுமே, நீ ஒரு தேவ கன்னிகை. அப்படித்தான் உன்னை வாவிக்கரையில் நான் முதன் முதலில் பார்த்தபோது நினைத்தேன்.
2: இல்லை, நான் ஒரு நடன தாரகை. என் நடன கலையின் புகழ் இவ்வுலகெல்லாம் ஒளி வீச வேண்டும் என கனவு கண்டாலும் வேறு ஒரு நோக்கத்துக்காகவே இந்த சோழ நாட்டுக்கு வந்துள்ளேன்.
3: நீ வந்த நோக்கம் என்னவோ?
2: நான் வந்த நோக்கம் வேறு, ஆனால் இப்போது என் ஏக்கம் வேறு. தங்களை கைப்பிடித்த மனைவியாய் உங்களை விட்டு பிரியாத நிலையுடன் வாழ வேண்டும் என்றுதான் என் உள்ளம் உருகுகிறது. நாம் இந்த சோழ நாட்டை விட்டு எங்கேயாவது சென்று விடலாம்.
3: சோழ நாட்டை விட்டு நாம் ஏன் போக வேண்டும்? அது மட்டுமல்ல, உன்னை இனி எங்கும் நான் போகவிடப் போவதும் இல்லை.
4: வீரர்களே, அங்கேயே நில்லுங்கள். தங்கத்தை தொட்டால்

0: தொட்ட கை உங்கள் அங்கத்தில் இருக்காது.
1: யாரது?
2: நான் தான்.
1: பெரியவரே, பலத்த காவல் இருக்கும் இந்த சிறைக்குள் தாங்கள் எப்படி வந்தீர்கள்? ஏன் வந்தீர்கள்?
3: உன்னை காப்பாற்றத்தான் உயிரை பணயம் வைத்து இந்த சிறைச்சாலைக்குள் நுழைந்திருக்கிறேன். இதோ பார் சாவி.
1: பெரியவரே,
3: பேசுவதற்கு இது நேரமில்லை. சீக்கிரம் இங்கிருந்து இருவரும் தப்பிச் செல்லுங்கள். இல்லாவிட்டால் நாளை உங்கள் உயிர் உடலில் தங்காது. அப்பாடா, ஒரு வழியாக பூட்டை திறந்தாகிவிட்டது.
2: வா, சத்தம் செய்யாமல் வா, அழகனையும் காப்பாற்றி விடுகிறேன்.
4: யாரது?
1: நான் தான்.
4: தங்கம்,
2: அதிகமாக பேச நேரமில்லை. சீக்கிரம் என்னோடு வாருங்கள், வெளியேறுவோம். ஓசைகின்றி என்னை பின்தொடருங்கள்.
4: தங்கம், இவர் யார்?
1: இந்த பெரியவர் எனக்கு சில உதவிகள் செய்திருக்கிறார்.
4: நம்மை ஏன் விடுவிக்கிறார்?
1: சோழ நாட்டில் இருந்து நம்மை தப்பிக்க ஏற்பாடு செய்கிறார்.
2: உங்கள் இருவரையும் விடுதலை செய்வதற்காக தான் இவ்வளவு பாடுபடுகிறேன்.
4: பெரியவரே, எங்களை பொதுவான சிறையில் அடைக்காமல் இம்மாளிகைக்கு கொண்டு வந்து தனிமை சிறை படுத்தது யார் என்று உமக்கு தெரியுமா?
2: தெரியாமல் என்ன, எல்லாம் அந்த கீழ அமைச்சர் செய்த வேலைதான். என்ன தங்கம், அழகனுக்கு விவரமே?
1: ஐயா, தயவு கூர்ந்து விரைவாக இங்கிருந்து சென்று விடுங்கள். எதுவும் இங்கே பேச வேண்டாம். இவர் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் நானும் இருப்பேன். சீக்கிரம் சென்று விடுங்கள். எங்கள் பொருட்டு நீங்களும் சிக்கிக் கொள்ளாதீர்கள்.
3: அழகா, தங்கம் சிலவற்றை உன்னிடம் கூறாமல் மறைத்திருக்கலாம். ஆனால்
1: பெரியவரே, மீண்டும் தாங்கள்.
4: ஐயா, நான் அறிந்தவரை தங்கம் என்னிடம் உண்மை ஏதும் மறைத்திருப்பதாக தோன்றவில்லை.
3: அப்படியா? தங்கத்தின் மனத்தையும் குணத்தையும் அறியும் அளவுக்கு உனக்கு நெடுங்காலம் அவள் பழக்கமோ?
4: ஒருவரின் மனதை எடை போட நாட்கள் தேவையா? கண்ணும் கருத்தும் இருந்தால் சில நொடிகளே போதும்.
3: அடே அப்பா, அழகன் நல்லவன் என கேள்விப்பட்டிருக்கிறேன். பெண்ணின் மன ஆழத்தை அறியும் வல்லவன் என இப்போதுதான் கேள்விப்படுகிறேன்.
1: ஐயா, தயை கூர்ந்து.
3: தங்கம், பெண்ணால் கெட்டவர்களை பார்த்திருக்கிறேன். இப்போது உன்னால் கெட்டவனையும் பார்க்கிறேன். இறுதியாக ஒன்று கூறுகிறேன், இந்த வாய்ப்பை தவறவிட்டால் நாளை உங்கள் உயிர் உடலில் தங்கும் என்று கூறுவதற்கு உத்தரவாதம் இல்லை.
1: விதி அதுதான் என்றால் மரணத்திலாவது எங்கள் காதல் கை கூடட்டும்.
3: சரி அம்மா, சரி. இதற்கு மேல் இங்கு நிற்பது வீண் வேலை. உங்கள் விதிப்படி நடக்கட்டும், நான் வருகிறேன்.
1: கவனமாக செல்லுங்கள் பெரியவரே. எங்களுக்காக சிறைச்சாலை வரை வந்து உதவி செய்ய நினைத்த உங்களை என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். சென்று வாருங்கள்.
3: செல்வதற்கு முன் ஒரு சிறிய ஐயம்.
1: சொல்லுங்கள்.
3: அழகா, நாளை காலையில் உண்மை வெளிப்படும் போது கடும் தண்டனை உண்டென நீ உணரவில்லையா? அல்லது அரசர் உன் மீது அன்பு வைத்திருப்பதனால் தப்பிவிடலாம் என்ற அசட்டு துணிச்சலில் இருக்கிறாயா?
4: உண்மையின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது.
3: என்னவோ சொல்கிறாய், உன்னால் இந்த அப்பாவி பெண் தப்பிப்பதும் தடையாகிறதே.
1: பெரியவரே, இருந்தால் சேர்ந்து இருக்கிறோம், இருந்தால் இறப்பிலும் சேர்ந்தே இறப்போம். போய் வாருங்கள்.
3: வருகிறேன். இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும்.
1: இறைவா, காவலர்கள் கண்ணில் படாமல் பெரியவர் பத்திரமாக போய் சேர வேண்டும்.
4: தங்கம், எனக்கு நேற்று மாலை முதல் நடந்தேறிய சம்பவங்கள் எல்லாம் புதிராகத்தான் இருக்கின்றன.
1: எனக்கும் தான்.
4: நீ எதற்காகவோ என்னிடம் எதையோ மறைக்கிறாய், அது என்னவென்று எனக்கு புரியவில்லை.
1: என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. என்னால் சிறைக்கு வந்துவிட்ட உங்களை என் உயிரை தந்தாலும் மீட்பேன். ஆனால் என்ன நடந்தாலும் உங்கள் மீது நான் கொண்டிருக்கும் அன்பை மட்டும் சந்தேகப்படாதீர்கள்.
4: இல்லை தங்கம், ஒன்று மட்டும் புரிகிறது. நீ ஏதோ ஒரு தியாகத்துக்கு தயாராகிவிட்டாய். மீண்டும் சொல்கிறேன், நான் இருக்கும் வரை உன்னை எந்த ஆபத்தும் அண்டிட விடமாட்டேன்.
1: அன்பரே
4: தங்கம்,
1: அன்பரே
4: தங்கம்.

0: ராஜாதி ராஜ ராஜா மார்த்தாண்ட ராஜா குல திலக சோழர் குல சூரியன் புன்னிக்கரை கண்ட செண்டி கோமகன் புன்னியின் காவலன் கரிகால பேரரசர்
1: வாழ்க வாழ்க
0: கரிகால பேரரசர்
1: வாழ்க வாழ்க
0: கரிகால பேரரசர்
1: வாழ்க வாழ்க
2: அறிவிற் சிறந்த அவையோர்க்கும் மொழியில் சிறந்த தகை சான்றோர்க்கும் அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் கரிகாலனின் அவையடக்க வணக்கம்.
3: வணங்குகிறோம் அரசே.
2: அழகா, உன்னை இப்படி குற்றவாளியாய் காண்பேன் என நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. ஆயினும் நீதியும் நேர்மையும் அனைவருக்கும் பொது. தாயாகினும் தந்தையாகினும் தாரமாகினும் தமையனாகினும் நியாயத்தராசு எதன் பொருட்டும் இந்த கரிகாலன் அவையில் தாழாது, தர்மம் வீழாது. அமைச்சரே,
4: அரசே,
2: தாங்கள் விசாரணையை தொடங்கலாம்.
4: பெண்ணே, மகதம் எனப்படும் முகரி நாட்டு மன்னன் பிரதாபருத்திரனின் கூட்டத்தைச் சேர்ந்தவள்தானே நீ?
5: ஆம்.
4: சோழ நாட்டுக்கு நீ வந்தது கரிகாலரை கொலை செய்வதற்காகத்தானே? சொல்.
5: ஆம்.
6: இல்லை, அவள் குற்றம் ஏதும் செய்யவில்லை.
4: அழகா, நீ இப்போது குற்றவாளி. இந்த கொலைகார கூட்டத்திற்கு நீயும் உழந்தை. உன்னை கேட்கும் போது மட்டும் நீ பேசினால் போதும். பெண்ணே, இதனால் வரையிலும் மன்னரின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் பெயர் பெற்ற அழகனையே நீ குற்றமேதும் செய்யவில்லை என கதரும் அளவுக்கு மயக்கி வைத்திருக்கிறாய். நீ பலே ஆள்தான்.
6: அமைச்சரே, தங்கம் ஒன்றும் ஆள் மயக்கி அல்ல.
4: அழகா, நான் ஒன்றும் பொதுப்படையாக கூறவில்லை. உன்னை மட்டும் மயக்கி இருக்கிறாள். இது உண்மைதானே? இவள்தான் கனகதாரா என தெரிந்தும் நீ பழகி இது குற்றம்தானே?
6: இல்லை, இவள் பெயர் தங்கம் என்றுதான் அறிவேன். ஆனால் இவள் கனகதாரா என்று நீங்கள் தான் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்.
4: அழகா, ஏன் இப்படி அடியோடு மாறிவிட்டாய்? இவள் அந்த கல்லணையில் நாட்டியும் ஆடும் போது நீயும் அரசரோடு அமர்ந்து மெய்மறந்து ரசித்தாயே. அப்போது கூட இவள்தான் உன்னிடம் பழகியவள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையா?
6: இல்லை, கனகதாராவுக்கும் தங்கத்துக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கிறது.
4: அமைதி, அமைதி. அப்படி என்றால் நீ கனகதாராவிடமும் பழகி இருக்கிறாயோ?
6: இல்லை, பார்த்திருக்கிறேன். அதுவும் சற்று தொலைவில் இருந்து. அவ்வளவுதான்.
4: ஓஹோ, பார்த்த மாத்திரத்திலேயே கனகதாராவுக்கும் தங்கத்துக்கும் அப்படி என்ன மலையளவு வித்தியாசம் கண்டுவிட்டாய்?
6: கனகதாரா ஆடம்பரமும் அதிகாரமும் ஆணவமும் மிக்கவள். அதற்கு நேரெதிராய் தங்கம் எளிமையும் அடக்கமும் அன்பும் மிக்கவள்.
4: அடே அப்பா, இருவரையும் இவ்வளவு கணித்திருக்கும் நீ அவ்விருவரும் ஒருவர்தான் என்பதை எப்படி அறியாமல் போனாய்? அதுதான் என் வியப்பு.
6: அமைச்சரே, உங்கள் வியப்புக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது.
4: அப்படியானால் அவளே சொல்லட்டும். கனகதாரா, நீ சொல். இந்த அவைக்கு மட்டுமல்ல, அழகனுக்கும் சேர்த்து விளக்கமாக சொல். நீதானே கனகதாரா?
5: ஆம்.
4: அழகா, இப்போதாவது உண்மையை சொல். உண்மையிலேயே கனகதாராவுக்கும் தங்கத்திற்கும் உனக்கு வித்தியாசமே தெரியவில்லையா?
6: இல்லை, நான் கனகதாராவை பார்த்தது அந்த நாட்டியத்தின் போது மட்டுமே. அன்று ஒப்பனையில் இருந்ததால் என்னால் அடையாளம் காண முடியவில்லை.
4: இதை என்னை நம்ப சொல்கிறாயா?
6: நான் சொல்வது உண்மை. நம்புவதும் நம்பாததும் தங்கள் விருப்பம்.
4: நமது மன்னரை பற்றியோ அல்லது முகரி மன்னனை பற்றியோ இவள் உன்னிடம் ஏதேனும் கூறியது உண்டா?
6: நமது மன்னர் முகரி மன்னனை என்ன செய்தார் என்பது பற்றி ஒரு முறை கேட்டதுண்டு. அதற்கு நான் விளக்கம் கூறிய போது இப்போதுதான் எனக்கு சில உண்மை விளங்குகிறது. கரிகாலரை தவறாக நினைத்தது என் பெரும் குற்றம் என தங்கம் கூறியதுண்டு.
4: இன்னும் இவளை நீ தங்கம் என்றே கூறுகிறாயா?
6: இவள் என்றுமே எனக்கு தங்கம்தான்.
4: உன்னிடம் பிறகு வருகிறேன். சரி கனகதாரா, நீ சொல், அழகன் எப்படி உனக்கு அறிமுகமானான்?
5: இங்கே எனக்கு பழக்கமான ஒரு பெரியவர் மூலம்.
4: யார் அந்த பெரியவர்?
7: அமைச்சரே, ஒற்றற்படை தலைவர் நேற்றிரவு அந்த பெரியவரை கைது செய்திருக்கிறார். சில நொடிகளில் அவரை கொண்டு வந்து விடுவார்.
4: ஆகட்டும் கனகதாரா, அன்று நீ ஆடிய நாட்டியம் மன்னரை கொல்வதற்கான திட்டம் தானே?
5: ஆம்.
4: பிறகு ஏன் உன் திட்டம் நிறைவேறவில்லை?
7: அமைச்சரே, அந்த சதிகாரி எங்கள் திட்டப்படி நடந்து கொள்ளாததான் காரணம். அவளுக்கு தான் தெரியும்.
4: சரி, காரணத்தை அவள் பிறகு கூறட்டும். முதலில் உங்கள் திட்டம்தான் என்ன, அதை கூறுங்கள்.
7: அன்று கரிகாலர் முன்னிலையில் கனகதாரா நாட்டியமாடி முடிந்ததும் மன்னரின் கரங்களால் பரிசில் பெறுவாள்.
8: அப்போது யாரும் அறியா வண்ணம் அவள் அணிந்திருக்கும் கடும் நஞ்சு தோய்ந்த புலிநகத்தால் மன்னரது கரங்களை தெரியாதனமாக பட்டது போல் கீறிவிட வேண்டும்.
9: அந்த விஷம் மன்னரின் உடலில்

0: எலிசைய அரை நாள் பிடிக்கும்.
1: அதற்குள் நாங்கள் பூம்புகார் நகரை விட்டு கிளம்பிவிட வேண்டும் என்பதுதான் திட்டம்.
2: அடே அப்பா, என்ன சாதுரியமான திட்டம்! கனகதாரா, இவர்கள் சொல்வது உண்மைதானே?
3: ஆம்.
2: அழகா, பார்த்தாயா இந்த அழகி செய்த அழகான வேலையை? இதுவும் எனக்கு தெரியாது என்றுதான் சொல்ல போகிறாயா?
0: கேட்கவே நெஞ்சம் கொதிக்கிறது. ஆனாலும் இதையெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீர்கள்?
2: அழகா, நான் நம்புவது இருக்கட்டும். உன்னையும் இந்த பெண்ணையும் தனித்தனியே சிறையில் வைத்து பூட்டியிருந்தேன். ஆனால் காலையில் இருவரும் அதை எப்படி ஒரே அறைக்குள் இருந்தீர்கள்?
4: அமைச்சரே, சிறைக்குள்ளும் இவர்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்கிறார்களா?
2: அரசே, அதுதான் எனக்கும் புதிராக இருக்கிறது. அழகா, இதற்காவது நீ உண்மையை சொல்வா என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
0: ஓர் பெரியவர் உதவி செய்தார், தப்பிக்க ஏற்பாடும் செய்தார்.
2: அப்படியா? இப்படி தப்பிக்க முயற்சி செய்தாயா?
0: ஒரு தவறும் செய்யாத நான் ஏன் அப்படி தப்பிச் செல்ல வேண்டும்?
2: அதாவது, விடிந்தால் நம் தலை தப்பாது என்று தெரிந்தும் நீங்கள் இருவரும் தப்பித்து விடாமல் சிறையிலேயே இருந்தீர்கள், அப்படித்தானே?
0: ஆம். உண்மையின் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு.
2: உனக்கு இருக்கலாம், ஆனால் உண்மையில் கொண்ட நம்பிக்கை எங்களுக்கு சிதைந்து போகும் அளவுக்கு நடத்த இருந்திருக்கிறது. அழகா, நீ இப்போது குற்றவாளியாக இருக்கிறாய்.
0: வணக்கம் அரசே. தங்களை காண காலாந்தகர் என்ற முதியவர் வந்திருக்கிறார்.
4: என்ன, காலாந்தகரா? அமைச்சரே, காலாந்தகர் என்னை காண வருவது அவருக்கு சிறுமை, நான் அவரை காணச் செல்வதுதான் அவருக்கு பெருமை. நானே சென்று அவரை உரிய மரியாதையுடன் வரவேற்று உபசரித்து விருந்தினர் மாளிகையில் தங்கச் செய்கிறேன்.
2: அரசே, தாங்கள் இங்கு இல்லாமல் இந்த விசாரணையை தொடர
4: இதோ மணிமுடியை அரியணை மீது வைக்கிறேன். அமைச்சரே, எனக்காக காத்திருக்க வேண்டாம். தாங்கள் விசாரணையை தொடர்ந்து நடத்தி நீதி வழங்குங்கள். தாமதமாக தரப்படும் நீதியானது தண்டனைக்கு ஒப்பானது, எனவே தாமதிக்க வேண்டாம்.
2: அப்படியாகட்டும் அரசே.
4: இந்த அரசவை எதன் பொருட்டும் நீதி வழுவக்கூடாது. நீதிக்கு பின் பாசம், இது முன்னோர் வகுத்த வேதம். அதுவே என் இதய நாதம். வருகிறேன்.
5: வாழ்க மன்னர், வாழிய சோழ நாடு, வாழ வாழ்க!
0: என்ன நடக்கிறது இங்கே?
2: அமைதி, அமைதி.
6: அமைச்சரே, இதோ சதித்திட்டத்துக்கு உடந்தையாக இருந்த கிழவரை கொண்டு வந்திருக்கிறோம்.
2: ஓ, நீதானா அந்த கிழம்? எல்லாம் உன்னால் வந்த வினைதானா?
7: அமைச்சரே, நான் கிழம் என்றால் நீர் என்னை விட பழுத்த கிழம்.
2: அமைதி, அமைதி. பெரியவரே, கரிகாலரை கொலை செய்வதற்கென சோழ நாட்டில் புகுந்த பெண்ணுக்கு உடந்தையாய் இருந்தீரே, அதற்கு என்ன தண்டனை தெரியுமா? உண்மையை ஒப்புக்கொண்டால் தண்டனை குறைய வாய்ப்பிருக்கிறது.
7: அன்று கொலை முயற்சியே நடக்கவில்லை அமைச்சரே.
2: அப்படியா? நீர் தப்பிப்பதற்கு கூறும் உமது வார்த்தை ஜாலம் இங்கே எடுபடாது.
7: அமைச்சரே, நான் கூறுவது சத்தியம். அன்று நாட்டியத்தின் போது அரசரை கொல்ல கனகதாரா எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனாலும் அதை செயல்படுத்தியது போலவே நாடகமாடி தனது கூட்டத்தாரை சோழ நாட்டிலிருந்து தப்புவிக்க செய்தாள். உண்மையில் அவள் அன்று கரிகாலரை தொடவே இல்லை.
2: தாரா, பெரியவர் கூறுவது உண்மையா?
3: ஆம், உண்மைதான்.
2: ஏன் அவ்வாறு நாடகமாடினாய்? ஏன் நீ மட்டும் இங்கேயே தங்கினாய்?
7: அமைச்சரே, அதற்கும் இந்த அழகந்தான் காரணம்.
2: அப்படியா? எப்படி?
7: அழகனும் கனகதாராவும் மனதார விரும்புகிறார்கள். அவனை விட்டு பிரிந்து போக முடியாமல் இவள் தவிக்கிறாள். தப்பிச் சென்ற இவளது கூட்டமோ ஊருக்கு வெளியே பிடிபட்டு விட்டது.
2: என்ன தாரா, பெரியவர் கூறுவது
3: முற்றிலும் உண்மை.
2: சரி, குற்றத்தை நீயே ஒப்புக்கொள்ளுகிறாய். ஆனால் மன்னரை கொலை செய்யும் முயற்சியிலிருந்து ஏன் பின்வாங்கினாய்?
3: கரிகாலரின் இமய படையெடுப்பின் போது எங்கள் முகரி நாட்டு மன்னர் பிரதாபருத்திரனை அடிமைப்படுத்தினார். காவிரிக்கு கரை கட்டும் வேலையும் தந்து அவரை அவமானப்படுத்தினார். அதற்கு பழிவாங்கும் நோக்கில்தான் நான் இங்கு வந்தேன். இங்கே பொன்னி நதிக்கு கரை எழுப்பும் பணியில் கரிகாலரை அவமதிக்கும்படி எங்கள் மன்னர் நடந்து கொண்டதாகவும் தொடர்ந்து கரிகாலரை அவமதித்து வந்ததாகவும், நாட்டை ஆள்கின்ற மன்னர்

0: கயிற்றுக்கு அகந்தை கூடாது எனும் பாடத்தை கற்பிக்கவே கரிகாலர் விரும்பினார். தம் நெற்றியில் உள்ள ஒரு விழுப்புண்ணையே நெற்றிக்கண் போல காண்பித்து வந்த எங்கள் மன்னர் பிரதாபருத்திரருக்கு பாடம் புகட்டவே கரிகாலர் அவ்விதம் செய்ததாக அழகன் என்னிடம் விளக்கி கூறியதும் கரிகாலரின் மேன்மையான உள்ளம் எனக்கு புரிந்தது. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று பல்லாண்டுகளாக கல்லணையை எழுப்பி வரும் அந்த உயர்ந்த உள்ளம் கொண்டவரை கொலை செய்யும் எண்ணத்தை அப்போதே கைவிட்டேன். அத்துடன் இதுநாள் வரை மாமன்னரின் உயிரை காத்து வரும் என் மனதுக்கு உகந்தவரின் மனதுக்கு என்னால் வலி உண்டாகக் கூடாது எனவும் நான் முடிவெடுத்தேன். அனைத்துக்கும் மேலாய் ஒரு உயிரை கொல்லும் எண்ணமோ துணிவோ என்றும் எனக்கு கிடையாது. ஆனால் இதனை செய்ய வேண்டும் என்றதொரு நெருக்கடியை ஏற்படுத்தி என்னை இங்கே அனுப்பி வைத்தார்கள். எனவே வேறு வழியில்லாமல் நான் சோழ நாட்டுக்கு வந்தேன்.
1: சரி, இதெல்லாம் நம்பினாலும் கூட இது எதுவும் தெரியாமல் தான் அழகன் உன்னை காதலித்தான் என்பதை நம்புவதற்கில்லை.
2: நம்பத்தான் வேண்டும் அமைச்சரே. ஒரு வகையில் பார்த்தால் கரிகாலரின் உயிரை காப்பாற்றிய பெரும் பங்கு அழகனுக்குத்தான் உண்டு. பல சந்தர்ப்பங்களில் தன் வாளின் துணை கொண்டு கரிகாலரை காத்தவன் இப்போது தனது வார்த்தைகளின் துணை கொண்டு கனகதாராவின் மனமாற்றத்துக்கு காரணமாகி கரிகாலரை காப்பாற்றியிருக்கிறான். எனவே இவர்கள் இருவருக்கும் தண்டனை வழங்குவது நியாயமில்லை.
3: ஆமாம், ஆமாம்,
4: அழகன் குற்றமற்றவன்.
5: கனகதாராவும் சதி செயல் ஒன்றும் புரியவில்லை.
6: மனம் திருந்திய கனகதாராவுக்கு தண்டனை கூடாது.
4: ஆமாம், ஆமாம்.
1: அமைதி, அமைதி. பெரியவரே, கனகதாராவையும் அவளது மனமாற்றத்திற்கு காரணமான அழகனையும் மன்னித்தாலும் சோழ நாட்டில் பிறந்து ராஜதுரோகம் புரிந்த உம்மையும் கனகதாராவின் கூட்டத்தினரையும் இந்த அரசவை மன்னிக்காது.
2: அமைச்சரே, மூப்பு காரணமாக இந்த கிழவனையும் மன்னிக்க கூடாதா?
6: அமைச்சரே, இந்த கிழவனை மட்டும் மன்னிக்க கூடாது.
0: அமைச்சரே, என்ன தண்டனையானாலும் எனக்கு கொடுங்கள். அந்த பெரியவர் மீது எந்த தவறும் கிடையாது. என் மீது கொண்ட அன்பினால் எனக்கு உதவி புரிந்தார். அவர் என் தந்தைக்கு ஒப்பானவர். தயை கூர்ந்து அவரை தண்டித்து விடாதீர்கள்.
6: கூடாது அமைச்சரே, கூடாது. இந்த கிழவன் ஒரு தேச துரோகி. இவனை மன்னிக்கவே கூடாது.
3: ஆமாம், ஆமாம்.
4: அதோ கிழவன்
3: ஓடுகிறான்.
6: அரசருக்கு அரசரே, இது என்ன நாடகம்? இது புரியாமல் உளறிவிட்டேனே. அடியனை மன்னித்தருள வேண்டுகிறேன்.
7: நானும் அமைச்சரும் சேர்ந்து நடத்திய இந்த நாடகம் நன்மையில் முடிய வேண்டும் என்பதற்காகத்தான்.
6: என்ன நாடகமா?
7: அவையோருக்கு சிலவற்றை விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இதோ நிற்கும் கனகதாரா முகரி நாட்டு ஒப்பற்ற நாட்டிய தாரகை. என்னை கொலை செய்வதற்கு ஏவி விடப்பட்ட அப்பாவி பெண். அவள் வந்தபோதே ஒற்றர் படைத்தலைவர் மூலம் விவரம் அறிந்து கொண்டேன். என் பொருட்டு ஒரு விவரமறியாத பெண்ணுக்கு, அதுவும் நாட்டிய தாரகைக்கு, நம் நாட்டில் யாதொரு துன்பமும் விளைந்திடக் கூடாது என்று முடிவெடுத்துதான் அவளுக்கு உதவியாக அழகனை கை காட்டினேன். இது விஷயத்தில் அழகன் ஒரு நிரபராதி மட்டுமல்ல, அப்பாவியும் கூட. அவன் கனகதாராவுக்கு என் மீது இருந்த அவப்பெயரை நீக்கி நன்மதிப்பை கூட்டியதோடு அவளையும் திருத்தி நல்வழிப்படுத்தியதால் அழகன் பாராட்டிற்குரியவன். கனகதாராவின் அன்னையை பிடித்து வைத்து கொண்டு அவரை கொன்று விடுவேன் என மிரட்டியதால் தான் தன் உள்ளத்துக்கு மாறாக இந்த சதிச்செயலை மேற்கொள்ள கனகதாரா முன்வந்தாள். ஆனாலும் தன் சொந்த நலனை விடவும் இங்கே சோழ நாட்டு மக்கள் படும் பெருந்துயருக்கு விடிவு பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லனை எழும்புவதற்காகவாவது நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதனால்தான் என்னை அவள் கொல்லாமல் விட்டாள். இதுதான் உண்மையான காரணம்.
6: ஆஹா, கனகதாராவின் எண்ணம் பெரிதினும் பெரிது.
7: ஆம் கனகதாரா, உனக்கொரு நற்செய்தி. அங்கே பிரதாபனின் சிறையில் இருந்த உன் அன்னை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். விரைவில் அவரும் இங்கே வந்து உன்னை சந்திப்பார்.
0: அரசே, என் நெஞ்சமெல்லாம் நெகிழ்கிறது. தங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்?
7: என் மகள் போன்ற உன்னிடம் நான் நன்றியை பெறுவது முறையாகுமா கனகதாரா? வள்ளி, நீ போய் அதை கொண்டு வா.
8: ஆகட்டும் அரசே.
1: பிறர் மனமகிழ நல்லவர்கள் எதை செய்தாலும் அது அழகுதான். ஆனாலும் கனகதாராவுக்கும் அழகனுக்கும் தண்டனை உண்டு.
6: அமைச்சர்.

0: டேய், இது அநியாயம்.
1: புரவரே, இது அமைச்சரின் கட்டளை அல்ல, அரச கட்டளை.
0: இருந்தாலும் அமைச்சரே, இசைப்பாடும் புலவரெல்லாம் வசைப்பாடினால் அசைமாறும் பசைக்காயும்.
1: என்ன உளறல் இது?
0: தண்டிக்கவும் ஐயா, மன்னிக்கவும் அண்ணா, குளறி விட்டது என்ன?
2: புலவரே, எடுத்ததற்கெல்லாம் அவசரப்பட்டால் புலமை வருமா? புலம்பல் தான் வரும். இப்போது நீர் சற்று பொறும்.
3: அரசே, இதோ தாங்கள் சொன்னபடி மணமாலைகள் கொண்டு வந்திருக்கிறேன்.
2: அழகா, காதல் சிறையில் இருந்த உங்கள் இருவருக்கும் இந்த நீதிமன்றம் கல்யாண சிறையை பரிசளிக்கிறது.
0: ஆஹா,

0: பொன்னி கரை காணும் சென்னை கரிகாலர்.
1: புன்னியின் காவலன் புகழ் வாழ்க வாழ்க.
2: எங்கள் பொன்மனச் செம்மல் புகழ் வாழ்க வாழ்க.
0: இல்லையனாது அள்ளித்தரும் வள்ளல் வாழ்க.
3: கல்லனை கண்ட காவிய தலைவன் வாழ்க.
2: வாழ்க வாழ்க
3: வாழ்க வாழ்க.
4: மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு வணங்குகிறோம். நாடு வாழ்க, மக்கள் வாழ்க.
2: வாழ்க வாழ்க
3: வாழ்க வாழ்க
2: வாழ்க வாழ்க.
5: நேயர்கள், இதுவரை பொன்னியின் காவலன் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கொற்றவன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் கரிகாலன் மற்றும் கிழவராக இளங்கோக்குமணன், அழகனாக இஎம்எஸ் முரளி, அமைச்சராக பி ஆர் துரை, பிரதாபருத்ரனாக ஏ ராஜேந்திரன், பராக்கிரமனாக இ ஏ வில்சன், வீரசிங்கனாக வி சசிகுமார், நாயன கவிஞராக கே பி குமார், கனகதாரா மற்றும் தங்கமாக கே ஆர் அனுராதா, வள்ளியாக எஸ் ஜெயந்தி, தனஞ்சயராக எல் மோகன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நிறமாலை 5 மணி.
2: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம். இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாரதியார் பாடல் பாடப்போறது மாணவி சக்தி.
3: வணக்கம், என் பேரு சக்தி. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறேன், நகராட்சி உயர்நிலைப்பள்ளி மேலூர் மதுரை மாவட்டம். நான் வந்து இன்னைக்கு பாரதியார் பாடல் பாடப்போறேன்.

0: நன்றி, வணக்கம்.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி சாஜினா பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி பேச வந்திருக்காங்க, கேட்கலாமா?
2: வணக்கம், என் பெயர் சாஜினா, நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்போது பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி பேச போகின்றேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிர்மித்தா ஊர். தமிழ் என் உயிருக்குனே சுவாசம் என்று சொல்லியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அவர் கவிஞர் மட்டுமல்ல, தமிழரின் விழிப்புணர்வை எழுப்பிய புரட்சிகர சிந்தனையாளர். பாரதிதாசனின் கவிதைகளில் இயற்கை, மனிதநேயம், பெண்மை மேன்மை, சமத்துவம் இவை அனைத்தும் அழகாக பிரதிபலிக்கின்றன. பெண்ணே நீ பூமியின் அழகு என்று அவர் எழுதிய வரிகள் இன்றும் பெண்மையின் மதிப்பை உலகுக்கு உணர்த்துகின்றன. அவர் எழுத்தில் இரண்டு விஷயங்கள் எப்போதும் பிரகாசமாக தெரியும், இயற்கை மீது அன்பு மற்றும் சமூகத்தில் சமத்துவம். ஒரு பறவை சுதந்திரமாக பறப்பதை போல மனிதர்களும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதே அவரின் நோக்கம். பாரதிதாசன் தமிழ் மொழியை பேணி வளர்த்தவர். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொல்லியவர் தமிழ் மொழியை உலகத்தரத்தில் உயர்த்துவதற்கு பாடுபட்டார். இன்று நாமெல்லாம் அவர் எழுதிய வழியில் நடந்தால் சமத்துவம், அன்பு, இயற்கை பாதுகாப்பு, தமிழ் வளர்ச்சி இவை அனைத்தும் வாழ்வில் செயல்படுத்தினால் அதுவே பாவேந்தருக்கு நாங்கள் செய்யும் உண்மையான மரியாதை. நன்றி, வணக்கம்.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பொது அறிவு கேள்வி பதில்கள் சொல்ல வந்திருக்காங்க மாணவிகள் சஹர்பான், சுபிதா ஆகியோர்.
3: வணக்கம், என் பெயர் சஹர்பான், நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
4: வணக்கம், சுபிதா, 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
3: பொது அறிவு, இந்தியாவின் சுவிட்சர்லாந்து எது?
4: பெங்களூர்.
3: மதுரை ஆயிரங்கால் மண்டபத்தில் எத்தனை தூண்கள் உள்ளன?
4: 985 தூண்கள்.
3: டெஸ்ட் கிரிக்கெட்டில் சதமடித்த முதல் பெண் யார்?
4: சந்தியா அகர்வால்.
3: ரேடியத்தை கண்டுபிடித்தவர்?
4: மேடம் கியூரி.
3: மூளையின் எந்த பகுதி நமது உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது?
4: ஹைப்போதலாமஸ்.
3: மனித உடலின் சராசரியாக எத்தனை எலும்புகள் உள்ளன?
4: 206.
3: புத்தர் பிறந்த இடம் எது?
4: நேபாளத்தில் உள்ள லூம்பினி.
3: ஆலம்கீர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்?
4: ஜஹாங்கீர்.
3: அலெக்சாண்டர் பிறந்த இடம் எது?
4: மாசிடோனியா.
3: இரண்டாம் அசோகர் என அழைக்கப்பட்டவர் யார்?
4: கனிஷ்கர்.
3: இந்தியாவை ஆண்ட முதல் மொகலாய் பேரரசர்?
4: பாபர்.
3: உலகத்தில் எந்த நாடு அதிகளவில் ரப்பர் உற்பத்தி செய்கிறது?
4: மலேசியா.
3: இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது?
4: ஞானபீட விருது.
3: இந்தியாவில் மட்டும் காணப்படும் விலங்கு எது?
4: நீலகிரி தாகிர்மான்.
3: பூமியில் இருந்து பார்க்கக்கூடிய பிரகாசமான கிரகம் எது?
4: வீனஸ், வெள்ளி கிரகம்.
3: இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நிலக்கரி அதிகளவில் காணப்படுகிறது?
4: ஜார்க்கண்ட்.
3: உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு எது?
4: சீனா.
3: ஜப்பானின் தலைநகரம் எது?
4: டோக்கியோ.
5: நன்றி, வணக்கம்.

0: குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மாணவிகள் ரொம்ப அழகா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு வராங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி கோபிகா திருக்குறளின் சிறப்பு பற்றி பேச வந்திருக்காங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரா கோபிகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். திருக்குறளின் சிறப்பை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். திருக்குறளின் சிறப்பு. திருக்குறள் முதன்முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை உடையது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வழியாக மொத்தம் 1330 குறள் பாடல்களும் உள்ளன. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194 ஆகும். ஆளும் வேளும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. இதில் 2 என்பது 2 அடிகளை கொண்ட திருக்குறளையே குறிக்கும். அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் என ஔவையார் திருக்குறளை போற்றியுள்ளார். பேரறிஞர் ஆல்பர்ட் ஸ்வைசரும் நான் படித்தறிந்த அறநெறி நூல்களிலேயே தலை சிறந்த நூல் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளே என கூறியுள்ளார். உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு நூலாகும். அதற்கு சான்று உலக மொழிகள் பலவற்றுள் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளதுதான். திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. பொருள் கற்க வேண்டிய நூல்களை பிழையில்லாமல் கற்க வேண்டும். கற்றப்பின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். பொருள் துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர், அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். இவ்வாறு ஒவ்வொரு குறள்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பொருள் உண்டு. சிறப்பு மிக்க ஒரு சில திருக்குறள்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. என்பர் ஏனை எழுத்தென்பர், இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இன்னும் பல சிறப்புமிக்க குறள்களும் உள்ளன. இத்தகைய சிறப்பு மிக்க திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் ஆவார். கிமு 31 திருவள்ளுவர் பிறந்ததாக கருதப்படுகிறது. தை திங்கள் 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் இவரது சிலை மிக பெரியதாக 133 அடியில் அமைக்கப்பட்டு உள்ளது. திருவள்ளுவரை பொய்யில் புலவர், முதற் பாவலர், தெய்வ புலவர், சன்னா போதையர் என பல பெயர்களால் அழைப்பர். வள்ளுவன் தன்னை உலகினிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியார் வள்ளுவரை சிறப்பித்து பாடியுள்ளார். முடிவுரை. இறைவன் மக்களுக்கு சொன்னது கீதை, மக்கள் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மக்களே மக்களுக்கு சொன்னதுதான் திருக்குறள். திருவள்ளுவர் மறைந்தாரும் இவர் படைத்த திருக்குறள் என்னும் உன்னத நூல் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக உள்ளது. திருக்குறளை கற்போம், கற்றபடி நிற்போம். நன்றி, வணக்கம்.
0: குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி காயத்ரி பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் தமிழர்களின் பாரம்பரியம் பற்றி நாட்டுப்புற மெட்டில் ஒரு பாடல் பாட போறாங்க. வாங்க நாமும் கேட்டு ரசிக்கலாம்.
2: வணக்கம். என் பெயர் மா காயத்ரி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது

அதுவும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவன் தமிழனடா.

படுகுடு ஆட்டம் கபடியாக மாறிடுச்சு. அட எங்களோட சடுகுடு ஆட்டம் கபடியாக மாறிடுச்சு. காக்கையும் குருவியும் எங்க ஜாதி, கடலும் மலையும் எங்க கூட்டம். காக்கையும் குருவியும் எங்க ஜாதி, கடலும் மலையும் எங்க கூட்டம். வந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழர் நாடுதாங்க. இது வந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழர் நாடுதாங்க. ஏறு கட்டவும் பாட்டு உண்டு, ஏத்தம் இறைக்கவும் பாட்டு உண்டு, நாத்து நடவும் பாட்டு உண்டு, பாட்டில் நல்ல பொருளும் உண்டு. ஏறு கட்டவும் பாட்டு உண்டு, ஏத்தம் இறைக்கவும் பாட்டு உண்டு, நாத்து நடவும் பாட்டு உண்டு, பாட்டில் நல்ல பொருளும் உண்டு. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம் உலகின் உயர்ந்த நிசம் மொழியாம். மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம் உலகின் உயர்ந்த நிசம் மொழியாம். சங்க இலக்கியம் கொண்டவளாம் என்னும் இளமையானவளாம். இவ சங்க இலக்கியம் கொண்டவள்.

0: இழப்பது எங்கள் மூலிகை. கடல்களை கடந்து கடாரம் வரைக்கும் ஆண்டது எங்கள் தமிழ் இனமே. கடல்களை கடந்து கடாரம் வரைக்கும் ஆண்டது எங்கள் தமிழ் இனமே. அந்த முல்லை கொடிக்கு தேரையை கொடுத்த இனமும் எங்கள் தமிழ் இனமே. அந்த முல்லை கொடிக்கு தேரையை கொடுத்த இனமும் எங்கள் தமிழ் இனமே.
1: நேரம் நிகழ்ச்சியில் ஐயன் வள்ளுவர் பற்றி பேச போறது மாணவி காவியா.
2: வணக்கம், என் பெயர் ஆ காவியா. நான் 6 வகுப்பு படிக்கிறேன். நான் பேச போகும் தலைப்பு ஐயன் வள்ளுவன். ஒரு பெயர் சொன்னாலே தமிழ் மண்ணின் பெருமை நம் மனசுக்கு மின்னல் போல் ஒளிர்கிறது. ஒரு கவிஞர் மட்டுமல்ல, என் வாழ்வில் வழிகாட்டியும் கூட. நான் கண்ட வள்ளுவர் அவர் 2000 முன் பிறந்தவராக இருந்தாலும் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் உயிரோடே இருக்கிறார். அவரது சொற்கள் இன்றும் இந்த வாழ்வில் வழிகாட்டியாக விளக்காக இருக்கிறது. அவர் எழுதிய திருக்குறள் வெறும் 1330 குறள்கள் தான். ஆனால் அந்த 1330 குறள்களில் முழு உலக வாழ்க்கையே ஒளிந்து கிடைக்கிறது. அவர் சொன்னார், அகர முதல் எழுத்தெல்லாம் மாதிபகன் முதற்றே உலகு. அது மாதிரி அவர் நம்மை எல்லோரின் நம்பிக்கையோடு வாழ சொல்கிறார். நான் கண்ட வள்ளுவர் மதம் பார்க்காதவர், ஜாதி பார்க்காதவர், மணி தத்துவத்தையே மதமாக கொண்டவர். அவர் சொன்னார், அன்பிற்கும் உண்டு அடைக்குந்தால் ஆழ்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். இன்று நம் சமுதாயம் பல சிக்கல்களோடு இருக்கிறது. ஆனா வள்ளுவரின் ஒரு குரல் கூட நம் வாழ்வில் நடைமுறைக்கு வந்தா இந்த பூமி ஒரு சொர்க்கமாவே மாறிவிடும். எனவே நான் கண்ட வள்ளுவர் ஒரு புத்தகத்துக்குள் அடங்கி கவிஞர் மட்டுமல்ல, என் இதயத்துக்குள் வாழும் ஒரு வழிகாட்டி. 5 வணக்கம் சொல்லி 8 விடைபெறுகிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: மேல ஏறி நில்லு.

0: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். தொடர்வது நம் நாடு பெற்ற சுதந்திரம், பல சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தினால் நமக்கு கிடைத்தது. அந்த போராட்ட வீரர்களையும் தன்னலமற்ற அவர்களது தியாகத்தையும் நினைவு கூறும் விதமாக சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி உணர்ச்சி மிகு தமிழால் பேச போறது மாணவி குழலரசி. என்ன பேச போறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். என் பெயர் புகழரசி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். காந்தியின் கால் தேர்ந்தது, பாரதியின் விரல் தேர்ந்தது, தூக்கிட்டு தூக்கிட்டு கயறுகள் தேர்ந்தது, ஓட ஓட சுட்டு உயிர்கள் தேர்ந்தது, தேர்ந்து தேர்ந்து ஆங்கிலேயமும் தேர்ந்தது, பல தியாகிகளின் வீரர்களின் உயிர்கள் தேர்ந்து தேர்ந்து பெற்ற சுதந்திரம் நம்ம சுதந்திரம். சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி எனது நெஞ்சார்ந்த உரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்திய திருநாடு 1947 ஆண்டு

0: கடல்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்தன. கத்தி இன்று ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகுது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளுக்கு ஏற்ப காந்தியின் தலைமை நடந்த சுதந்திர போராட்டத்தில் வீறு கொண்டு எழுந்த பங்கு கொண்ட வீரர்கள் பலர். சுதந்திர போராட்டத்தில் பால கங்காதர திலகர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங், ராணி லட்சுமி பாய் போன்ற பல தலைவர்களும், தென்னகத்தில் ராணி வேலுநாச்சியார், பாரதியார், கட்டபொம்மன், வஉசி, சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன் போன்ற பல தலைவர்களும் மிக முக்கிய பங்காற்றி உள்ளார்கள். இந்திய விடுதலைக்காக அகிம்சை வழியில் காந்தியும், ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என கவிதை வாழ்கொண்ட பாரதியும், உங்கள் ரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறேன் என நேதாஜியும், சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீர்வேன் என பால கங்காதர திலகரும், புரட்சி வாழ்க என பகத்சிங்கும் முழங்கினர். தன்னலம் பாராமல் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்காற்றினர். அவர்களின் பங்கு மகத்தானது. தேசிய அளவில் ஜான்சி ராணி, அன்னி பெசன்ட் அம்மையார் போன்றோரும், தமிழகத்தில் வேலு நாச்சியார், தில்லையாடி வள்ளி அம்மை, கடலூர் அஞ்சலை அம்மா, லீலாவதி அம்மையார் போன்ற பல பெண் போராட்ட வீரர்களும் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் ஆவர். மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும், நூலோர்கள் செக்கடியில் நோவதும் கண்டிலே என்ற பாரதியார் மனமந்தி பாடும் பாடல் வரிகளின்படி பல வீரர்களும் தலைவர்களும் கொடுமைக்கும் சித்திரவதைக்கும் ஆளானார்கள். பல தன் இன்னுயிரை நாட்டிற்காக ஈந்தார்கள். துயரின்றி நாம் வாழ துன்பம் பல கண்டவர்களுக்கும், மானத்தோடு நாம் வாழ செக்கிழுத்த செம்மல்களுக்கும், பொய்யாரமாக நாம் வாழ உயிர் விட்ட சிங்கங்களுக்கும் சுதந்திர நாளில் இதய அஞ்சலியை செலுத்துவோம். வலிமை படைத்த பாரதத்தை கை கோத்து உருவாக்கிடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவாக மாணவி சுபிக்ஷா அழகா ஒரு நாட்டுப்புற பாடல் பாட போறாங்க, கேட்டு ரசிக்கலாமா?
2: வணக்கம், என் பேர் சுபிக்ஷா, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்பொழுது நாட்டுப்புற பாடல் பாட

바다 일을

கதை இருக்கு.

இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது குட்டிஸ் நேரம். நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன், படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: நேரம் மாலை 5:30.
1: ஆகாஷ்வாணி கிராமிய தென்றல். கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று மதுரை மதிச்சியம் டி சூரிய பிரகாஷ் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். கணபதியின் அருளோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா?

கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை மதிச்சியம் டி சூரிய பிரகாஷ் மற்றும் குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டோம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
3: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
2: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, வண்டி

0: எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா.
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: போறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே

0: போறதுக்கு 5 செகண்ட் இருக்கும்போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
1: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
0: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
0: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள்ள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிப்படையே.
0: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய்

இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் பில்லா திரைப்படத்துடைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எழுதியவர் ஜி சுரேஷ். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். வெங்காய சாகுபடி உத்திகள் குறித்து ஒட்டன்சத்திரம் டாக்டர் கே பரமேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று இரவு 8:05 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 ரவிவாசரி அகில பாரதிய சங்கீத சபா டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியின் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் மத்தளை ஆதி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கேயே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒண்ணு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான், யோசிக்காதீங்க. ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயம் மெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என

ஒளிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

மாலை 6:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கும் பாடல் திரைப்படம் பில்லா திரைப்படத்திலிருந்து.

Miss Bill.

சில மீது நோட்டம், என் வாழ்க்கை அழகான தோட்டம், இன்பங்கள் என்றாலே நாட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Villa, வாழ்க்கை எல்லாம்

நான் கொண்டு வந்தேன் நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம்.

0: யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான் இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகிறதா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ள

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டிருக்கீங்க ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்கும் திரைப்படம் பில்லா.

ஆயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் ஓஹோ.

என்ன சொன்னாங்க?

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: நிறைவு பெற்றது ஒரு பட பாடல்கள். தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
2: ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக்கா அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் குளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக்கா அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
3: தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்பர்ஸ் நிறுத்த சொல்லியிருக்கோம். நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதுல பொசிஷன் பண்ணி யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்போ 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தால் அவங்க மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்போ ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ்னா அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பராக பண்ணலாம். ஆல்ரெடி 2 துறைகளுமே சொல்லிட்டோம், இபிலையும் சொல்லியிருக்கோம், இப்போ சிறைத்துறையும் சொல்லியிருக்கோம். சிறைச்சாலைகள் தவறுகளும் நடக்கக்கூடாது, எந்த கைதிகளும் முறைகேடாக எதையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. எந்தெந்த இடத்துல மாடர்னைசேஷன் பண்ணணும், சிசிடிவி அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் சிசிடிவி பொருத்த வேண்டிய தேவைகள் இருக்கு, அது இல்லாமல் ஜென்ரேட்டர் வசதிகளும் வந்து கொஞ்சம் பழமையா இருக்குன்னா அதை புதுப்பிக்க வேண்டிய பணிகள் இருக்கும். தண்ணிகள், குடிநீர்கள் என்ன 1500 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் எப்படி செய்யணும், ஆரோ வாட்டர்ல கொடுக்கணும்னு என்ன மாதிரி பண்ணும். ஸோ இது அனைத்தையும் இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய சிறைத்துறை டிஜிபி மற்றும் ஐஜி அவர்கள் அனைவரும் சேர்ந்து மற்ற அதிகாரிகளும் சேர்ந்து ஆய்வு செய்தோம்.
2: ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக்கா அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக்கா அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய

0: அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமன்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல் மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு லலித்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகில்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-10 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் பெங் யூ வீயை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் அர்ஜுன் பபூட்டா, ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், இளவேனில் வாளறிவன் உள்ளிட்ட

26 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அபியுதய் அரோராவும், 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் லோகேஷ் சுப்பிரமணியும், மகளிர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சனன்யா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளி பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேகா அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு

அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

மணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸா கேட்டுட்டு இருக்கீங்க 7 மணியில். மீண்டும் தொடர்கிறது மதுர தென்றல்.

0: மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம். விழுப்புரத்தில் 6வது இடமாக விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை புதிதாக எடுப்பதற்கும் திருத்துவதற்கும் நேரடியாக பொதுமக்கள் உடனடியாக குறைந்த நேரத்தில் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ள இந்த சேவை மையம் பணிபுரிகிறது. 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய தேவைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாக தெரிவித்தனர்.
2: லட்சுமி தேவி, என் பொண்ணுக்காக இங்க ஆதார் மையத்துக்கு வந்திருக்கோம். நாங்க இங்க வந்த உடனே ஒரு 10 நிமிஷத்துலயே எங்க வேலை முடிஞ்சிருது. எல்லாமே ஈஸியா முடிச்சு தராங்க, வெயிட் பண்ண விட மாட்டாங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆதார் மையம் 10 மினிட்ஸ்குள்ளேயே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு.
1: நடந்து முடிந்த 12வது வகுப்பு தேர்வில் விழுப்புரம் மாவட்டம் தமிழகத்தில் கடைசி இடத்தில் உள்ளது. தமிழகம் முழுவதும் 95% மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் 85% மாணவர்களை தேர்ச்சி பெற்றிருந்தனர். இதற்கான காரணம் குறித்த ஆய்வு மேற்கொள்வதற்காக 121 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கூடம் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கல்வித்தரம் குறைவதற்கான காரணம் என்ன குறித்து விளக்கமளிக்க தலைமை ஆசிரியரும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு பாடத்திலும் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தலைமை ஆசிரியர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்றும், தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு உடனே தேர்வில் உடனடியாக பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அப்போது அவர் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில்,
3: பிளஸ் டூ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம ஹெச்எம்ஸோட ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி எங்கே நம்ம ஸ்லிப் ஆயிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த நேரத்தில் ஃபோக்கஸ் வந்து எந்த குழந்தைகள் வந்து அந்த தேர்ச்சி பெற இயலவில்லையோ அவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து உடனடி தேர்வில் உடனே அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதா முதல் கட்டமாக நம்ம பார்க்குறோம். அந்த முயற்சியில் நம்ம கவனம் சிதறிடக்கூடாது. அதை முடிச்சுட்டு ஹெச்எம்ஸ்கிட்டையும் கேட்குறோம், என்ன ரீசன்ஸால் போயிருக்குன்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. வர கல்வியாண்டில் அதை எப்படி சரி செஞ்சு அடுத்த வருஷம் இந்த நிலைமை இல்லாமல் இருக்குன்றது பார்க்குறோம்.
1: விழுப்புரம் மாவட்டத்தின் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட பள்ளி வாகனங்களின் அணிவகுப்புகளை நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா, ஓட்டுநர், நடத்துனர், உதவியாளர் உள்ளிட்டோர் அவசர கால வழி ஆகியவை உள்ளதா என்று பார்வையிட்டார். மேலும் முதலுதவி பற்றி தீ பாதுகாப்பு கருவி உள்ளதா என்றும் கேட்டறிந்தார். தனியார் பள்ளி வாகனங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உள்ளன. இதனை பள்ளி திறப்பதற்கு முன்னால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சரி செய்ய வேண்டும். அவ்வாறு சரி செய்யப்படாத வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் அந்த முகாமில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இலவசமாக கண் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இதில் அவர்களுக்கு பாதுகாப்பு குறித்த விளக்கமும் அளிக்கப்பட்டன. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில்,
3: நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 143 பள்ளிகளில் 600 வாகனங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி, வருவாய் கோட்டாட்சியர் இருப்பார், ஆர்டிஓ இருப்பார், டிஎஸ்பி இருப்பார், சிஓ இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அதோட ஆய்வு வந்து பல்வேறு மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு. கல்வியாண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு முதற்கட்டமாக ஒரு 300 வாகனங்கள் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம துறை அலுவலர்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சுப்பாங்க. அதில் பல்வேறு, இப்போ எமர்ஜென்சி எக்ஸிட் சரியாக வேலை செய்தா இல்லையா, முதலுதவிக்கு பெட்டிகள் கரெக்டாக இருக்கா இல்லையா, பெட்டிகளில் இருக்கிற மருந்துகள் வந்து காலாவதியாகமாக இருக்கா இல்லையா, முக்கியமாக நம்மளுடைய வண்டிகளில் கேமரா, நிறைய இடங்களில் முந்தைய காலங்களில் வந்து அறியாமையால் முன்னாடி போகிறனால சில உயிரிழப்புகள் நடந்திருக்கிறனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராலாம் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, இந்த விழிப்புணர்வான விஷயங்கள் எல்லாம் அந்த வாகனத்தை ஏற்ற டிரைவருக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்டில் ஆய்வு வந்து இன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்.
1: விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துறை வாரியான தேர்வுகள் வரும் 22, 25, 26, 30 மற்றும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆகிய நாட்களில் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரிகளில் மற்றும் விழுப்புரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது. கணினி வழி தேர்வில் நடைபெறும் இந்த தேர்வில் தேர்வர்கள் தங்கள் ஆல் டிக்கெட் மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை காலை 8:30 மணிக்குள் கொண்டு வர வேண்டும். இதில் மொத்தம் 2664 நபர்கள்

0: விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜெய சுரேஷ். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கான அம்சமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதற்கான அறிவிப்பினை அடுத்த சில மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிடுவார் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்த மண்டல ஆய்வுக் கூட்டம் நாளை மிசோரமில் நடைபெறவுள்ளதாக மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று 32 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஸா கட்சே கூறியுள்ளார். குவஹாத்தியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் இந்த சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்றும் திருமதி ரக்ஸா கட்சே தெரிவித்தார். மேற்கு வங்கத்தின் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சம்புநாத் குர்மியை விட 1,09,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் உயர்ந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்கு தில்லி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் விவசாய குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். பீகாரில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பசுமை நிதியம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வனப்பரப்பை அதிகரிப்பதில் இந்த நிதியம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறையும் என்றும் திரு விஜயகுமார் சௌத்ரி தெரிவித்தார். ஆந்திராவில் எபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யகுமார் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி

0: கட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தெலங்கானாவில் கோடை வெயிலின் தாக்கத்தினால் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாரங்கல், கரீம்நகர், நிஜாமாபாத் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோகுலம்பா, கட்வால், ரங்காரெட்டி, சூர்யாபேட் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பாரத் பெட்ரோலிய கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சுக்மல் குமார் ஜெயின் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் விற்பனை தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாகத்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சுக்மல் குமார் ஜெயின் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கான்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராஜ்சமந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இதில் 70 மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள ரஷ்யா யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்ற இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அரியாவீர் தேவான் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ் வெள்ளிப்பதக்கத்தையும், அபியுதய் அரோரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஷிவன் அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், லோகேஷ் சுப்பிரமணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் அனிகா துபே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷனையா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-6, 11-6 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஏவ் ரியோக்ஸானை வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர்

ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும் ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் நெற்பயிருக்கு ஏற்ற நுண்ணுயிர் உரங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே ஜி சபரிநாதன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இப்ப விதை நேர்த்தி செய்வதன் மூலமாக என்னாங்கன்னா, அந்த விதையானது முளைத்து வரும் போது இந்த நுண்ணுயிர் உரங்களோட தொடர்பு ஏற்படுது. செடிகளை தாக்கக்கூடிய நோய் கிருமிகள் இருந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் தடுக்கும். அதுக்காக ஒன்னு விதை நேர்த்தி பண்ண சொல்லு. அதை விதை நேர்த்தி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நாற்று பருவத்தில் பண்ணக்கூடிய பயிர்களில் நாற்றை முக்கி நடலாம். திடவரிவில் மூலமாக பயிர்களுக்கு உள்ள போயிடும், மற்றும் வேர்பகுதியில் அது மிகவும் செரிமானம் அடைஞ்சிடும், நல்ல அதிகமான அளவில் போய் சேர்ந்துடும். இதை நாம் நடவு வயலில் நடுறப்ப அந்த வேர்பகுதியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களானது பெருகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா வேர்லேருந்து வரக்கூடிய சத்துக்களை உபயோகித்து இந்த நுண்ணுயிர்களானது பெருக்கம் அடையும். அது அதிகமான அளவு பெருக்கம் அடைஞ்சிருச்சுன்னா தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அதுக்கு பக்கம் வர்றப்ப இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அதை தடுத்துரும். ஏன்னா இது வந்து ஆன்டிபயாட்டிக் தடுப்பு, அந்த நோய் எதிர்ப்பு காரணிகள் மாதிரி ஒரு சில கெமிக்கல்களை உற்பத்தி பண்ணி அது இந்த நோய் உற்பத்தி பண்ணக்கூடிய கிருமிகள் வராத ஒன்றும் தடுத்துடும். விதை நேர்த்தி நாற்றுக்குலையில் நேரடியாக மண்ணில் இடுறது, நடவு வயல்லே இடலாம். நடவு வயல்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பொடி பண்ண சாணம் தோட சேர்த்து நீங்கள் நடவு வயல்ல நேரடியாக கூட போட்டுடலாம். இது மூன்றாவது வகை. நாலாவது வகை என்னன்னு கேட்டிங்கன்னா இலை வலி தெளிப்பு. இலை மூலமாகவும் தெளிக்கலாம். இந்த இலை வழியாக தெளிக்கிறது எல்லா வகையான நுண்ணுயிரியும் தெளிக்க முடியாது. இந்த பிபிஎஃப்எம் அப்படின்னு ஒரு நுண்ணுயிரி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் கண்டறியப்பட்டு வறட்சிக்காக, ஸ்பெசிஃபிக்காக வறட்சி மற்றும் பயிரோட வளர்ச்சிக்காக தயாரிக்கப்பட்ட நுண்ணுயிரி. அதே மாதிரி சைட்டோகைனின் அப்படின்னு ஒரு பயிர் வளர்ச்சி யூக்கியை ப்ரொடியூஸ் பண்ணதால் பயிரோட வளர்ச்சி மிகவும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில நோய் உற்பத்தி பண்ணக்கூடிய பூஞ்சானத்தையும் இது தடுக்குன்னு ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பயிர் வகை பயிர்களுக்கு இந்த ரைசோபியமானது வெளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை நிலைநிறுத்தி பயிர்களுக்கு கொடுக்குது. எந்த நம்ம பயிர் வகை பயிர்களை நாம் எடுத்து பார்த்தாலும் கிழக இருக்கக்கூடிய வேர் முடிச்சில் தான் இந்த ரைசோபியமானது உயிர் வாழுது. இது பயிர் வந்து அதுக்கு உணவு கொடுக்குது, ரைசோபியமானது தலைச்சத்து கொடுக்குது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இணை வாழ்தன்மை இருக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய, அது வந்து அசோஸ் பயிரில். இன்னொரு வகையான தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் உரம் அசட்டோபாக்டர். இந்த அசட்டோபாக்டருங்கிறது எல்லா வகையான பயிர்களுக்குமே போடலாம். இதை என்ன சொல்லுவோம்னா ஃப்ரீ லிவிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயிருக்கு தான் போடணும்னு அவசியம் இல்லை, எல்லா வகையான பயிர்களுக்கும் போடலாம். இந்த அசட்டோபாக்டர் என்ன பண்ணுன்னா தலைச்சத்தை கொடுப்பது மட்டும் இல்லாமல் ஒரு பசை போன்ற திரவத்தை உற்பத்தி பண்ணும். இந்த பசை போன்ற திரவத்தை உற்பத்தி பண்ணதுனால மண்ணோட கட்டமைப்பு அதிகப்படும். அதே மாதிரி மண் அந்த ஈரப்பதத்தை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய திறன், நீர்பிடிப்பு திறன் அதிகமாகும். அதே மாதிரி பயிர் வளர்ச்சியை தாங்கி வளரக்கூடிய திறனும் அதிகமாகும். அடுத்தபடியான மணிச்சத்து கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள், கரைக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள்னா பாஸ்போபாக்டீரியா, மைக்கோரைசா. இதை தமிழில் எப்படி சொன்னால் வேர் உட்பூசணம். பெரும்பாலான உயிர் உரங்கள் எல்லாமே பாக்டீரியா வகையை நுண்ணுயிர்களை சார்ந்தவை. இது மட்டும்தான் பூஞ்சான வகையை சார்ந்த ஒரு நுண்ணுயிர் உரம். பயிரை வறட்சியை தாங்கி வளர வைக்குது, மேலும் பயிர்களுக்கு அந்த மணிச்சத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு

0: கடத்துது, மற்றும் பயிரோட வேர் பகுதியில் தாக்கக்கூடிய நோய்களை எல்லாமே இது தடுக்குது. ஏன்னா இது வந்து என்ன கிடைக்குன்னா, ஒரு கச இலை பல கிலோமீட்டர் வரைக்கும் செலுத்தக்கூடிய திறன் படைத்தது. அதனால் பயிருக்கு தூரமாக இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் எல்லாத்தையுமே பயிர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குது.
1: இதுவரை நெற்பயிருக்கேற்ற நுண்ணுயிர் உரங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே.ஜி. சபரிநாதன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் வெங்காய சாகுபடி உத்திகள் குறித்து தெரிந்து கொள்வோம். நமது அன்றாட உணவில் உடல் நலம் பேண வெங்காயம் சேர்ப்பது நமது வழக்கத்தில் உள்ளது. வெங்காயத்தில் பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒட்டு வெங்காயம் என பல வகைகள் இருந்தாலும் சாகுபடி முறைகள் மாறுபடுகின்றன. வெங்காய சாகுபடியில் நாம் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் குறித்த பல தகவல்களை நமக்கு தருகின்றார் ஒட்டஞ்சத்திரம் முனைவர் கே. பரமேஸ்வரன் அவர்கள்.
1: தினந்தோறும் உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய க்யூன் ஆஃப் கிச்சன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த பயிர் வந்து தினசரி தேவையில் இருக்கிறதுனால அதிக அளவு உலகம் போற உற்பத்தி செய்கிறாங்க. பெரிய வெங்காய வகைகள் லைட் ரெட், டார்க் ரெட், டீப் ரெட், அதில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்கள் வந்து ரகங்களை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் 12 மாநிலங்களில் இதைத்தான் சாகுபடி பண்ணுறாங்க. இந்தியாவில் விளையக்கூடிய பல்லாரி வெங்காயத்தில் 40% மகாராஷ்டிரா கொடுக்குது, அடுத்து கர்நாடகா, ஆந்திரா. தமிழ்நாட்டில் தான் பல்லாரி வெங்காய சாகுபடி கம்மி. முன்னாடி இருந்தது, இப்போ நாற்று வெங்காயம்னு ஒரு ரகம் கண்டுபிடிச்சதுனால எல்லாம் நாற்று வெங்காயத்துக்கு போயிட்டு இது குறைஞ்சிக்கிட்டு. சிறிய வெங்காயம்னு ஒன்று இருக்குது, அதை பல்லாரியிலே சிறுசா பல்லாரி. இது கர்நாடகா மாநிலத்தில் சிக்பல்லாப்பூர், கிருஷ்ணாபுரம் ஏரியாவில், ஆந்திராவிலையும் இந்த ரெண்டு இடத்துல மாத்திரம் இந்த சிறிய வெங்காயம் சாப்பிடுவீங்க. நம்ம சின்ன வெங்காயம் என்று சொல்லக்கூடியது காய நடுறதுக்கு சின்ன வெங்காயம, இதுகளை நடுறது இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும். ஒரு குறிப்பிட்ட ஏக்கரில் சிறிகாக்குளம் ஆந்திராவில் ஒரிசா பார்டரில் இன்றும் சாகுபடி பண்ணாங்க. சுமார் ஒரு 30-40 ஏக்கர் அங்கேயும் பண்ணுறாங்க. ஒட்டு வெங்காயம் அப்படிங்கிறது இல்லைங்க, அதாவது ஒட்டு கட்டியெல்லாம் வரல. தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி மன்ற அபிவிருத்தி நிறுவனம் வந்து திண்டுக்கல்ல அலுவலகம் இருந்தப்போ அதில் நாங்கள் பணியாற்றிட்டு இருந்தப்போ லோக்கல் செலெக்ஷன், பியூர் லைன் செலெக்ஷன் நாட்டு ரகத்திலிருந்து நாங்கள் எடுத்தோம். மதுரை பக்கத்தில் செக்கானூரன்ங்கிற ஊரில் நாங்கள் ரகத்தேர்வு பண்ணி பெருவெட்டு காயாக அதை உருவாக்கணும். அதை வந்து நாங்கள் செயல் விளக்கங்கள் கொடுத்து அந்த காய் வந்து உற்பத்தி ஆகிது. அதுதான் ஒட்டு வெங்காயம். ஏன்னா பெருசாக இருந்தால் ஒட்டு வெங்காயம்னு ஈஸியாக ஒரு வழக்கத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. நாட்டு வெங்காயம், நாற்று வெங்காயம் ரெண்டு சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த பல்லாரி வெங்காயம் குறைஞ்சி அந்த இடங்களில் நாற்று போட்டு நடக்கூடிய சின்ன

0: வெங்காயம். இது வந்து நம்ம நாற்று விதையை வாங்கி நம்ம நாற்று போடணும். நாற்று போட்டால் 45 நாள் ஏக்கருக்கு 2 சென்ட் இடத்துல நாற்று போடணும். 45 நாள் அந்த நாற்றை வளர்த்து 45வது நாள்லேருந்து 55 நாளுக்கு உள்ளே நட்டுறணும். நடவு வயலில் இதில் 45, அதில் ஒரு 80, நடவிலிருந்து 80 நாளில் அறுவடைக்கு வந்துடும். நாட்கள் ஜாஸ்தியாக இருக்குது, மகசூல் அதிகமாக வருது.
1: இப்போ தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் சார் வெங்காயம் விவசாயம் பண்ணுறாங்க?
0: தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் அங்கெல்லாம் கம்மியாக போடுறாங்க. அதிக அளவில் சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, இந்த திருச்சி, பெரம்பலூர், இது அதிகமாக வந்து வெங்காய சாகுபடி 2 போகம் பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரே பருவம், மற்றவர்களில் வைகாசி பட்டம், கார்த்திகை பட்டம்.
1: எவ்வளோ நாளில் நம்ம அறுவடை செய்யலாம் சார்?
0: நாட்டு வெங்காயம் சொன்னீங்க இல்லையா, காயை நட்டிங்கன்னா 67 நாள் வைகாசி பட்டம், கார்த்திகை பட்டத்தில் 87 நாள், 67 87 அப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன். அதாவது பகல் பொழுது கம்மியாக இருக்கிறப்ப வயசு கூடும். இப்போ கார்த்திகை மாதம் பகல் பொழுது கம்மினால வயது அதிகம், வைகாசி பட்டத்தில் பகல் பொழுது கூடங்கிறனால வயசு குறைஞ்சிடுது. ஸோ அதுக்கு பகல் பொழுது கூடங்கிறப்ப அதிக சன்லைட்டு கிடைக்கிது, வேகமாக தன்னுடைய உற்பத்தியை முடிச்சுக்கிறது. ஸோ இது வந்து நாட்டு வெங்காயம், நாற்றுலேயே சின்ன வெங்காயம். நாற்று வெங்காயம்னா அதை வந்து 45 நாள் நாற்றாங்கால் 80 நாள் நடவுலேருந்து, ஸோ மொத்தம் அது 125 நாள். ஆனால் இதை விட நாட்டு வெங்காயத்தை விட நாற்று வெங்காயம் மகசூல் கூட கிடைக்கும்.
1: இப்போ நாற்று வெங்காயத்தில் என்னென்ன ரகம் இருக்குது?
0: நாற்று வெங்காயத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கோ 5 கோ 6 என்ற ரகங்களை வெளியிட்டிருக்காங்க. தனியார் ரகங்கள் நிறைய வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நாட்டு வெங்காயத்தில் என்ன ரகங்கள் இருக்குன்னா அது வந்து கோ 4 ஒன்று இருக்குது. நான் சொன்ன அக்ரிஃபோன், நீங்கள் கேட்ட ஒட்டுன்னு கேட்டிங்கன்னா அக்ரிஃபோன் சிவப்பு அப்படின்னு சொல்லி NHRDF வெளியிட்ட, அதை வெளியிடலை, அதை சிபாரிசு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அறிமுகப்படுத்தப்பட்ட ரகங்களில் தான் அந்த அக்ரிஃபோன் சிவப்பு. இது வந்து அதிக அளவில் நடைமுறையில் இருக்குது. இந்த நாற்று வெங்காயத்து நாட்டு வந்து இந்த ரகங்களை தான் அதிக அளவில் விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க.
1: ஒரு ஏக்கருக்குன்னா எவ்வளோ விதை அளவு போடணும்?
0: ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நாற்று விதையாக பயன்படுத்துனீங்கன்னா 1.5 கிலோ வேணும். 1.5 கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு போதுமானது. இதே இது நான் காய் தான் நடுறேன், எங்கள் பழைய நாட்டு வெங்காயம் நடுறோம் அப்படின்னா 500 கிலோ வேணும்.
1: ஒரு ஏக்கருக்கு 500 கிலோ
0: காய் நம்ம சேமித்து வச்சுருக்கணும், அல்லது விலைக்கு வாங்கணும். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் பகுதியெல்லாம் வந்தீங்கன்னா வெங்காய சேமிப்பு பட்டறைன்னு வச்சுருப்பாங்க. மூங்கில் படல் போட்டு 2.5 அடி அகலம் உள்கூடு, 4 அடி உயரம் போட்டு மேலே ஓடோ கீத்தோ ஏதோ போட்டு ஹீட்டு இல்லாத பொருள்களை போட்டு கூற தண்ணி உள்ளே மழை பெஞ்சால் ஒழுகாத அளவுக்கு போட்டு அதில் 4 மாதம் வரைக்கும் சேமிக்கிறாங்க. ஸோ அந்த மெத்தடில் நம்ம அந்த வெங்காயத்தை வச்சிருந்து பச்சையாக நீங்கள் வாங்கி நடலாம், அல்லது மார்க்கெட்டில் நடுறப்போ
1: வாங்கி
0: விதை வெங்காயம் வாங்கலாம். விவசாயிகள் ஒரு சில பகுதியில் வந்து விதை தானாக எடுத்துக்கிறாங்க, 4 கிலோ 5 கிலோ எடுத்துக்கிட்டு அவங்க போக அவங்க சொந்தக்காரவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அந்த கார்பன் டைஆக்சைடு 1 கிராம் 1 கிலோ விதைக்கு போட்டு விதை நேர்த்தி பண்ணிக்கலாங்க. விதை வெங்காயத்துக்கு 500 கிலோ இல்லையா?
1: ஆமாம்.
0: அது என்ன பண்ணணும் அப்படின்னா விதை நேர்த்தி காய்களை நடுறதுக்கு எடுத்து உடைப்பாங்க. காய் 3 பல்லு 4 பல்லாக இருக்கு இல்லையா, அதை பூரா சிங்கிளில் தான் உடைச்சிருவாங்க. உடைச்சி க்ளீன் பண்ண காயை, அதாவது நாளைக்கு நடுறோம்னா முதல் நாள் உடைப்பாங்க. உடைச்சி அந்த காயை நம்ம என்ன பண்ணணும், இந்த வெங்காய சாக்கு இருக்கு இல்லையா, நைலான் சாக்கு, அதை ஒரு 10 கிலோ அளவுக்கு லூஸாக கட்டிக்கிறணும். கட்டிட்டு ஒரு ட்ரம்மில் 100 லிட்டர் தண்ணி ஊற்றி 100 கிராம் கார்பன் டைஆக்சைடு போட்டு அந்த தண்ணியில் இந்த சாக்கை வந்து 2 நிமிடங்கள் ஊற வைக்கணும். ஆனால் விவசாயிகள் தவறான ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒன்று மருந்தை மாற்றுறாங்க, இன்னொன்று ஸ்ப்ரே பண்ணுறாங்க. காயை குமிச்சு வச்சுட்டு ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அது ஒரு காயில் விழுகும், ஒரு காயில் விழுகாது. ஸோ அந்த மெத்தடு போகக்கூடாது. முழுமையான
1: சிபாரிசு
0: வந்து விதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னா காய்களை 10 கிலோ கட்டினா ஒன்று போட்டு ஒன்று எடுத்துறோம், அடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று எடுக்க அந்த 2 நிமிடம் ஊறணும், குறைஞ்சது 1 நிமிடமாவது அதில் இருந்து தான் எடுக்கணும். அப்படி எடுத்து கீழே கொட்டி அதை நடவுக்கு பயன்படுத்தலாம். விதையை பொறுத்தளவுக்கு நாற்றில் நாற்று அழுகல் நோய் வரும், மண்ணில் இருக்கக்கூடிய கிருமிகள்னால. ஸோ அந்த கிருமிகளை இந்த மருந்து போய் விதையை பாதுகாக்கும், அந்த கிருமிகளை கொல்லும். சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் நட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் மஞ்சளை தலை விரிச்சிட்டு அப்படியே படுத்துரும், புடுங்கினீங்கன்னா வேறே இருக்காது.
1: ஆமாம்,
0: வேறு பூரா அழுகி இருக்கும். ஸோ அந்த தூர் அழுகல் நோய், அந்த நோயை வராமல் இருக்கிறதுக்கு இந்த விதை நேர்த்தி
1: பயன்படுகிறது.
0: இப்போ நம்ம விவசாயிகள் வந்து விதை ரொம்ப ஆர்வமாக வாங்குவாங்க. இதை பொறுமையாக நாற்று போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே போட்டு முடிச்சிடணும், டவ டவுன்னு பார்த்து கட்டுன்ட்டு அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சதுர அடிக்கு ஒரு கிராம் விதைக்கு இப்போ 1500 கிராம்.

0: ஆம், விதை ஒரு ஏக்கருக்கு நான் சொல்கிறேன். 1500 சதுர அடியில் பாத்தி கட்டணும். 1500 சென்ட் கிட்டத்தட்ட 2.5-3 சென்ட். அந்த அளவுக்கு போட்டால் நாற்றாங்கால் வந்து ஒரே யூனிஃபார்மாக கொண்டு வரலாம். ஏன்னா இந்த நாற்றாங்கால் தான் மகசூலை தீர்மானிக்கும் காரணியாக இருக்குது. ஸோ நாற்றுகள் நல்ல முறையில் கொண்டு வரணும். அதுக்கு நான் சொல்கிறது வந்து 2.5 அடி அகலம், 20 அடி நீளம் மேட்டுப்பாத்தி, அதில் 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் கோடு கிழித்து நம்ம வந்து 50 கிராம் விதையை நாற்று போட்டுருவோம். வரிசை விதைப்பு போடுறப்ப நாற்றல்கள் வராது, உள்ளே காற்று நல்லா போகுது, வெயில் நல்லா போகுது, நாற்றுகள் யூனிஃபார்மாக வரும். இந்த நாற்றாங்காலில் வந்து 1 கிலோ விதைக்கு 1 கிலோ டிஏபி அடி உரமாக நடுற அன்றைக்கே நம்ம போட்டுடணும். நல்லா கட்டியெல்லாம் முழுகணும். நாற்று போட்டுட்டு நாற்று வந்து 10-11 நாள் முளைக்கும். முளைச்ச உடனே 15-20 நாளைக்கு உள்ள 10 லிட்டர் தண்ணி இருக்குது. தர்கா சூப்பர் குயூசலோஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் மருந்து இருக்குது, 25 மில்லி. ஆக்சி ஃப்ளூரோஃபென் 5 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு கலந்து விதைத்த 15-20 நாளைக்குள்ளே அதில் தெளித்தோம்னா களைகள்லாம் செத்து போயிடும். வெங்காய நாற்றுக்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த நாற்றாங்காலில் 20-25 நாளைக்குள்ளே ப்ரோஃபனோஃபாஸ் 10 லிட்டர் தண்ணிக்கு 20 மில்லி, மென்கோசெப் M45 வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் கலந்து ஒரு முறை வந்து தெளிச்சிடணும். உரம் வந்து முதல்லையே நம்ம போட்டதுனால உர தேவை இருக்காது. அவ்வளோதான் அந்த 45 நாள் பராமரிப்பு. இடையில் ஒரு வேளை நாங்கள் விதை நேர்த்தி பண்ணி நாற்றல்கள் நோய் தண்ணி வந்து கரெக்டாக பாய்ச்சணும். தண்ணி எக்ஸஸ் வாட்டர் வந்து
1: அழுகிடு
0: வரும். ஆனால் நம்ம மேட்டுப்பாத்தி போடுறதுனால முடிஞ்ச வரைக்கும் இது வராதுங்க. ஒரு கால் அப்படி எதுவும் வந்ததுன்னா காப்பர் ஆக்சி குளோரைட் 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் வீதம் நம்ம இதில் கலந்து பூவாளியில் மேட்டு பாத்தியமத்தை நினைச்சோம்னா தண்ணி பாய்ச்சினா மறுநாள் நாற்றல்கள் கட்டுப்படுத்தப்படும். தமிழக மண்ணை பொறுத்த அளவுக்கு நடவு தான் சிறந்தது. தண்ணியை பாய்ச்சி நடவு பண்ணணும். இது நடவு வந்து ட்ரிப்பில் பெட்டில் நட்டாங்கன்னா 25-10 வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்ரு, நாற்றுக்கு நாற்று 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நம்ம நடலாம். பாத்தியில் நட்டாங்க அப்படின்னா 15-10 15 சென்டிமீட்டர் வரைக்கும் வரைக்கும் நடலாம். வெங்காய கீழ் பார் வந்து ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும் 45 சென்டிமீட்டர் தமிழ்நாடு வேளாண் அமைப்புகள்லாம் சொல்கிறாங்க. அந்த பாரில் ரெண்டு பக்கமும் 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடணும். அப்படி நட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 90,000-லேருந்து 100,000 நாற்றுக்குள்ளே நடுவாங்க.
1: ஓ,
0: அப்போ ஒரு கொத்து 70 கிராம் 80 கிராம் வந்துச்சுன்னா 8 டன் மகசூல் வருங்கிறது தான் கான்செப்டுங்க. ஸோ ஒவ்வொரு நாற்றும் 100 கிராம் காய் வரணும்னா தரமான நாற்று முக்கியம். நாற்றாங்கால் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப நாற்று வெங்காயத்தை விட்டு முக்கியம்.
2: தொடர்வது மெல்லிசை பாடல்.

0: நிகழ்ச்சி தொடர்கின்றது.
1: மெயினா வெங்காயத்துக்கு பொறுத்த கட்டிலாம் முழுகணும். அதுல வந்து ஏக்கருக்கு வந்து 5 டன் தொழு உரம் போட்டுட்டு கோழி எருவாக இருந்தால் 2 டன்.
2: கோழி எரு பயன்படுத்தினோம்னா வெங்காயம் அழுகி போயிடாதா? அந்த
1: அளவு முக்கியம், எதுலேயுமே அளவு தான் முக்கியம். ஸோ அளவு அந்த 2 டன் தான் பல்கலைக்கழகம் சொல்கிறாங்க. இல்லை மண் எரிச்சல் மண் கந்தகச்சத்தை அதிகமாக இருக்குன்னா 1 டன்னாக போட்டுக்கிற வேண்டியது. இல்லை கோழி எருக்கும் போதெல்லாம் எரு வாங்கி, எரு வந்து நீ காஸ்ட்லியாக இருக்குது, கோழி எரு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவங்க வந்து கோழி எரு போடலாம், ஒரு தடவை மாட்டு எருவை பயன்படுத்தலாம். எருவை போட்டுட்டு ஒரு ஏக்கருக்கு டிஏபி 100 கிலோ, பொட்டாஸ் 25 கிலோ, இந்த ரெண்டையும் கலந்து, இது கூட சல்ஃபர் ஒரு ஏக்கருக்கு 6 கிலோ, எல்லாத்தையும் நல்லா கலந்து கடைசி உழவுக்கு முன்னாடி போட்டு, ஏன் கடைசி உழவுக்கு முன்னாடி போடுறோம்னா மண்ணோட மண் தான் அதை நுண்ணுயிர்களுக்கு அது மக்க வைக்கிறதுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இடத்துல போட்டுறதுனால போட்டு கடைசி உழவு உழுது பார் கட்டி வெங்காயம் நடலாம். கீழ்பார் கட்டுறவங்க கீழ்பார் கட்டிக்கலாம், ட்ரிப்புக்காரவங்க ட்ரிப்பில் போட்டு, சாதாரண வட்டப்பாத்தியில் கட்டுறவங்க வட்டப்பாத்தி கட்டிக்கலாம். ஸோ இது போட்டு தண்ணியை பாய்ச்சி நடுறோம். தண்ணியை பாய்ச்சி நட்டுட்டு மேலுரம் வந்து உங்களுக்கு நட்ட 30வது நாள் ஒரு ஏக்கருக்கு 35 to 40 கிலோ யூரியா வந்து தண்ணி பாய்ச்சி மேலே விதைக்கணும். விதைச்சிட்டு தண்ணியை விடக்கூடாது, தண்ணி பாய்ச்சிட்டு மேலே விடணும். இதுதான் உர அளவுங்க. களை கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா நட்ட உடனே நடுறப்பவே தண்ணி விடுறாங்க இல்லையா, அதுலேயே வந்து பெண்டி மெத்தலின் அப்படிங்கிற ஒரு களைக்கொல்லி வெங்காயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. பல்கலைக்கழகம் சிபாரிஸ் ஐசிஏஆர் என்று சொல்லக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி சங்கமும் இதை சொல்கிறாங்க. ஸோ அந்த பெண்டி மெத்தின் 1 ஏக்கருக்கு 1.5 லிட்டர் தண்ணியில் விடலாம். இல்லை அது கிடைக்கல அப்படின்னா ஆக்சி ஃப்ளூரோஃபென் 1 ஏக்கருக்கு 25 மில்லி நட்டதுக்கு மேலேயே அடிக்கலாம், அல்லது நடும் முன்னாடியே அந்த இதில் பின்னாடியே நடந்து வந்து அடிக்கணும். ஏன்னா அடித்த கால் மிதிப்படுது இல்லையா, ஸோ அதை அடிக்கிறப்ப பின்னாடியே அந்த வாய்க்கால நடந்து வந்துட்டு அடிக்கலாம். அடிச்சுட்டு நட்டாங்கன்னா களை கட்டுப்பாடு, அப்புறம் பின்னாடி வளர்ந்துச்சுன்னா ஆளை விட்டு எடுத்துக்கலாம். கொத்து போடாமல் கை களையாக எடுக்கணும், களை கொல்லி அடித்தான் அடித்தோம்னா களையை வந்து திறம்பட கட்டுப்படலாம். இல்லை நான் நடுறப்போ என்னால் அடிக்க முடியல, இன்றைக்கி மழை பெஞ்சிருச்சு இல்லை ஆள் கிடைக்கல அப்படின்னா நட்ட 15வது நாள் சொன்ன கீசுலோஃபாப் அந்த தர்கா சூப்பர் அஜில் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் கிடைக்கிது, 10 லிட்டர் தண்ணீருக்கு 25 மில்லி, ஆக்சி ஃப்ளூரோஃபென் 10 மில்லி கலந்து 1 ஏக்கருக்கு 100 to 120 லிட்டர் தண்ணியை அந்த மருந்து கலவையை கலந்து அடித்தாங்கன்னா 15வது நாள் அடித்தாங்கன்னா அந்த களையெல்லாம் செத்து போயிடும், வெங்காயத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ இது வந்து களை மேலாண்மை. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஏரியாவிலலாம் மானாவாரியில் தான் வெங்காயம் நடுறாங்க. ஆனால் காயை நீங்கள் பார்த்துக்கிற ரொம்ப பெருவட்டாக இருக்கும், காய் குவாலிட்டியாகவும் இருக்கும், அளவான ஈரம் நல்ல மகசூலை கொடுக்குதுங்கிறது நமக்கு அது கருத்தை சொல்லுது. இந்த வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயமாக இருந்தாலும் சரி, நாற்று வெங்காயமாக இருந்தாலும் சரி, பல்லாரி வெங்காயமாக இருந்தாலும் சரி, நோய் வந்து 30 நாளில் ஸ்டார்ட் ஆகும். இலை இடுக்குகளில் இலை பேன்கள் பார்த்திங்கன்னா உள்ளே இருந்துட்டு முட்டை வச்சு பொறிச்சு மேலே வந்து குஞ்சுகளும் தாய் பேனும் சுரண்டி அதனுடைய வாய் பார்த்திங்கன்னா முள் மாதிரி இருக்கும், அது சின்ன போகுது உயிர், அது சுரண்டி சாரை வந்து பச்சையத்தை
2: உறிஞ்சி
1: உறியதுனால பச்சையம் இழந்து காணப்படும். அப்போது உணவு தயாரிக்கிற இது குறையும். சாதாரணமாக லேசான ஸ்டேஜில் இருக்கிறப்போ ப்ரொஃபனோஃபாஸ் 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி வீதம் கலந்து அடிக்கலாம். இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்ததுன்னா ஃபிப்ரோனில் அப்படிங்கிற மருந்து 25 மில்லி அடிக்கலாம். இல்லை சார் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இயற்கை கெமிக்கலை ஒரு தடவை நான் இதை அடிச்சிட்டேன் அடுத்து பண்ணால் ஸ்பினோசாட் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து மார்க்கெட்டில் இருக்குது, 75 மில்லி 1 ஏக்கருக்கு 100 லிட்டர் தண்ணியில் அடி. அதுக்கு அடுத்து வந்து ஆர்மி வாம் அப்படின்னு ஒன்று இருக்குது, படைப்புழு கேள்விப்பட்டிங்களா, அது வந்து மக்காச்சோளத்தில் வருது. அதே மாதிரி வெங்காயத்தில் ஓட்டை போட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறோம், இலையை கடித்து திங்கும் சேதப்படுது. ஸோ அது வந்த உடனே நோட்டீஸ் பண்ணால் ஓட்டை இருக்கும் இலையில், அதை பார்த்துருக்கோம் ஓட்டையில் இந்த கருப்பாக வேஸ்ட்டு அதனுடைய வேஸ்ட்டு தெரியும். அந்த ஆர்மி

ஜுரம் வந்துருச்சுன்னா நீங்கள் நான் சொன்ன அந்த ஃபேம் அப்படிங்கிற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லியன் அளவில் அதை கலந்து தெளித்து அந்த படைப்புழுவை அது ஒரு தடவை ஒரே தடவை கண்ட்ரோல் பண்ணின்னு அடுத்து வராது. பெயின் கூட ரிப்பீட்டட் ஆகும். ஆர்மி வாம் அடுத்து ரிப்பீட் ஆகிறது இல்லை. பொதுவாக கரெக்டான மருந்து அடிச்சிடணும். நோய்களை பொறுத்தளவுக்கு இதில் பர்பிள் பிளாட்ச்ன்னு சொல்லி வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா கண் வடிவ புள்ளி வரும், அது கொஞ்ச நாள் ஆனால் கருப்பாக மாறிடும். டெம்ஃபைலியம் பிளைட், தண்டு கருகல் நோய், இந்த ரெண்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரே மருந்து தான், பூஞ்சோல மருந்தான், மென்கோசெப் M45 ஆரம்ப நிலையில். அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கவாச் ஒரு மருந்து மார்க்கெட்டில் இருக்குது, அதை வந்து அவங்க 25 கிராம் 10 லிட்டர் தண்ணிக்கு தெளிக்கலாம். இல்லை கொஞ்சம் ரொம்ப பழுப்பாக இருக்குது, மஞ்சள் சேலை விரித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கேப்ரியோ டாப் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது, நேட்டிவோங்கிற மருந்து இருக்குது. இது வந்து கொஞ்சம் விலை கூட, பட் அந்த ஸ்டேஜ் வந்தால் அவங்க அந்த மருந்தை ஏன்னா காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் கூடிடும். ஸோ ஆரம்பத்தில் மென்கோசெப் பெஸ்ட்டு, அதுக்கடுத்து கவாச், அதுக்கு அது ஓகே. ஃபாலிக்யூர்னு ஒரு மருந்து இருக்குது, அது ஒரு 3 ஆசை. ரொம்ப அதிகமாக இருந்தால் அந்த நேட்டிவோ 15 கிராம் 10 லிட்டர் தண்ணிக்கு, பாலிக்யூர் வந்து 25 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு. ரொம்ப ஸ்டேஜ் மீறி போயிடுச்சுன்னா கேப்ரியோ டாப் 50 to 60 கிராம் 10 லிட்டர் தண்ணிக்கு, அது 600 கிராம் டின் ஒரு ஏக்கருக்கு 100 லிட்டர் தண்ணியில் கலந்து அடித்தாங்கன்னா நோய் பூஞ்சால நோயை நம்ம மாற்றிடலாம். இது வந்து பயிர் பாதுகாப்பு முறைகள், பூச்சி ப்ளஸ் பூஞ்சால நோய்களை கட்டுப்படுத்துகிற முறை. இது இல்லாமல் பயிர் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், பயிர் ஆரோக்கிய மேலாண்மை, பயிர் வீக்காக இருக்குன்னு அடி உரமெல்லாம் போட்டோம் மேலே இதாக இருக்குன்னா 20வது நாளும் 30வது நாளும் 19 19 19 10 லிட்டர் நீருக்கு 100 கிராம் என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் பயிர் இலைவெளி உரம் நேரடியாக கிடைக்கிறதுனால பயிர் வளர்ச்சி விருத்தியாகும், இப்போ உணவு தயாரிக்கும் நல்லா. ஸோ இந்த இதை 2 முறை தெளிக்கலாம். 13:45 அப்படிங்கிற பொட்டாசத்தோடு கூடிய இலைவெளி உரத்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 100 கிராம் என்ற அளவில் 40வது நாள் 50வது நாள் காய் பெருக்கும் டயத்தில் பொட்டாஸ் தேவை. ஸோ இது அடித்தாங்கன்னா காய் வந்து நல்ல முறையில் 4 புல்லு 5 புல்லு உடஞ்சி காய் நல்ல தெளிவாக வரும், கலராக வரும். ஒரு சிலர் வந்து கலர் சரியாக வரலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் அவங்க வந்து உரம் எப்படி போட்டாங்கங்கிறத கவனிக்கணும், தண்ணி எப்படி பாய்ச்சினாங்கன்னு பார்க்கணும். எப்படி இருந்தால் எனக்கு இப்போ நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை இருக்குன்னாங்கன்னா மெக்னீசியம் சல்ஃபேட் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் சிலேட்டட் மெக்னீசியம்னு விற்கும், அதை தெளிக்கிறது மூலமாக கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டு கொண்டு வரலாம். அப்போ அறுவடை தொழில்நுட்பம் பொறுத்தளவுக்கு வெங்காயத்தில் நீங்கள் தாளை அரிஞ்சு கீழே அந்த கரையில் கீழ்பார் இருக்குல்ல அந்த கரையில் வச்சுருவாங்க. அடுத்த அரிய எடுத்து அந்த ஏற்கனவே வச்ச காயை இந்த இலை கொண்டு போய் வச்சு மூடுற மாதிரி. அப்போ சன்லைட்டில் வெங்காயம் படாது, இலை மாத்திரம்தான் சூரியனில் படும். ஸோ இதுக்கு பேர் விண்ட்ரோ மெத்தடுன்னு சொல்லி பேர், இது ஐசிஆர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடில் அவங்க வைக்கிறதுனால காற்றோட்டத்தில் காயில் ஒட்டியிருக்கிற மண் ஈரப்பதமெல்லாம் உதிர்ந்துடும், இலை பச்சையாக இருக்கிற இலை காஞ்சிடும். இது ஒரு 3-4 நாள் கிளைமேட்டை பொறுத்து, மழையே இருக்காதுன்னா அது அது அந்த அப்படி தான் அமையும். சீசன் வந்து எடுக்கிறப்போ மழை மாசி பொங்கலையில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வச்சாங்கன்னா இலையில் அப்படி வைக்க 4 நாள் வைக்கிறதுனால இலையில் இருக்கக்கூடிய உயிர் வேதிப்பொருட்கள், வெங்காயத்தை பாதுகாக்கக்கூடிய சேமிப்பு பாதுகாக்கூடிய உயிர் வேதிப்பொருட்கள் காய்க்கு இறங்கிடும், காயும் கலராயிரும், ஈரப்பதம்லாம் காஞ்சிரும், மண்ணோடு இருக்கு இல்லையா. அது பண்ணுறப்போ என்ன ஆகும்னா சேமிப்பில் அழுகல் வராது. இது ஒரு ஃபீல்டு கியூரிங் மெத்தடு. பற்றையில் வெங்காயம் அழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அறுவடைக்கு 20 நாள் முன்னாடி 10 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன் டாக்சியம் 10 கிராம், பேக்டரி மைசின் 50 லிட்டர் தண்ணீருக்கு ஒரு பாக்கெட், 6 கிராமில் இருக்குது 20 கிராம், 2-3 கம்பெனியை பற்றி போடுறாங்க. ஸோ அது ஒரு பாக்கெட் வந்து 50 லிட்டர் தண்ணி கலந்துக்கலாம். இதை வந்து கார்பன் டாக்சியம் கூட கலந்து அறுவடைக்கு 20 நாள் முன்னாடி அடித்தாங்கன்னா அந்த மண்ணில் கிருமி இருக்கு இல்லையா அது மண்ணோடு சேர்ந்து வராமல் தடுக்கப்பட்டு காய்கள் அழுகுவது சேமிப்பில் தடுக்கப்படும். ஃபீல்டு க்யூரிங், ப்ரீ ஹார்வெஸ்ட் ஸ்ப்ரே. அடுத்து வந்து அந்த தாளை அறுக்கிறாங்கள்ல அதை வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் விட்டு அறுக்கணும். ஏன்னா ஒட்ட அறுத்தாங்கன்னா அறுக்கக்கூடிய பகுதி அதிகமாகிறப்போ மண்ணில் இருக்கக்கூடிய நுண் கிருமிகள் அந்த அறுபட்ட கழுத்து வழியாக வெங்காயத்துக்கு போயிடும், அது சேமிப்பில் அழுகலை ஏற்படுத்தும். அதனால் அவங்க வந்து இந்த 2 சென்டிமீட்டர் விட்டு தான் தாளை அறுக்கணும். ஸோ

0: இது வந்து தாள் அறுக்கும் முறை. இது அறுவடையில் கவனிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள்ங்க. மார்க்கெட்டிங், வெங்காயம் அறுவடை செஞ்ச உடனே நம்ம வந்து மார்க்கெட்டு போனோம் விலை குறையும் அப்படின்னாங்கன்னா சேமிப்பு பற்றையில் வச்சுக்கலாம். நிறைய இப்போ வந்து எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் வாங்கினாங்க, அவங்கள தொடர்பு கொண்டு எக்ஸ்போர்ட்டுக்கு காய் நல்லா 3 சென்டிமீட்டர் சைஸில் இருந்ததுன்னா எக்ஸ்போர்ட்டு இப்போ நிறைய சிலோனுக்கு அங்கங்கே அனுப்புகிறாங்க. ஸோ நேரடியாக அவங்க வந்து ஏற்றுமதியாளர்களுக்கு சப்ளை பண்ணலாம்னா இந்த மாதிரி முறப்படி வந்து நல்ல சைஸாக இருக்குன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டு கிலோவை விட 2-3 ரூபா கிலோவுக்கு கூட கிடைக்கும். ஏன்னா 10 டன் 20 டன்னு என்னாச்சு, அது மாதிரி பண்ணலாங்க. ஸோ அந்த அறுவடைக்கு உண்டான தொழில்நுட்பங்களை கட்டாயமாக விவசாயிகள் பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நவீன உத்திகளை கையாண்டால் வெங்காயத்தை வந்து கூடுதலான மகசூல், கூடுதலான விலை கிடைக்கும்.
1: இதுவரை வெங்காய சாகுபடி உத்திகள் குறித்து ஒட்டஞ்சத்திரம் முனைவர் கே பரமேஸ்வரன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம்.
2: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் தமிழகத்தில் பனை மரத்தின் பெயரை கொண்ட பல கிராமங்கள் இன்றைக்கும் உள்ளன. பணம்குடி, பனை மரத்துப்பட்டி முதலானவை அடங்கும். சித்த மருத்துவத்திலும் இலக்கியங்களிலும் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திலும் முக்கிய பங்கு வகிக்கும் பனை மரம் ஆன்மீகத்திலும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள பல திருத்தலங்களில் அது தல விருட்சமாகவும் வணங்கப்படுகிறது. பனை மரம் இது ஒரு சாதாரண மரம் அல்ல, இது நம் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு மரபு, ஒரு அடையாளம். தமிழ்நாட்டின் மாநில மரமாக அறிவிக்கப்பட்டுள்ள பனைமரம் நம் பண்பாட்டின் அடையாளமாகவும் விளங்குகிறது. பனைமரத்தின் ஒவ்வொரு பகுதியும் மனிதனுக்கு பயன்படுகிறது. பனைமரம் ஒரு குடும்ப மரம் என்று சொல்லலாம், ஏனெனில் இது மனிதனின் வாழ்விற்கு பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்கிறது. பனை மரத்தை வளர்ப்போம், நம் இயற்கையை காப்போம், நம் பாரம்பரியத்தை நிலைநாட்டுவோம்.
1: வேளாண் தகவல்கள் வழங்கியவர் ஆர் பி பரிமளா தேவி அவர்கள். வேளாண் பழமொழி சிந்தனை, அடர விதைத்தால் போர் உயரும். வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டோம். நிறைவாக விடை பெறுமுன், பயிருக்கு இடப்படும் மணிச்சத்து முழுமையாக கிடைத்திட ஊட்டமேற்றிய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். விடை பெறுமுன் கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய மண்ணும் மணியும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம்.

0: சொல்றேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்றச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கையையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின்வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புழல் சிறையில் சிறை கைதிகளை காண வரும் பார்வையாளர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்கு தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமின்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல்மில் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் ஸ்மித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேகாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 5 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா சிபோமிக் பட்டம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும்

ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பாட்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் முனிச்சில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05. இரவு வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. இனி திரை கானங்களாய் கேட்கலாம் மதுர தென்றல்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

ஆகாஷ்மணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 8:24 நிமிடத்தில் திரை காணங்களாய் வளம் வந்து கொண்டிருப்பது மதுரை தென்றல்.

இருக்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் இரவு 8:42 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மதுரை தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452-253-1366.
3: வள்ளியே சக்கர வள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே, வள்ளியே.

0: மீண்டும் திரைக்காணம் அளிக்கும் நேரம் இரவு 9:15. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: The headlines. India and US outline trade agreement, energy security and mobility as key areas of cooperation in high-level talks in New Delhi. BJP candidate Debangshu Panda sweeps West Bengal's Falta Assembly.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரத்தென்றல். இனிமையான பாடல்களோடு இசைக்க காத்திருக்கிறது மதுரத்தென்றல். நேர்களே, கேட்டு ரசிக்க நீங்கள் தயாரா? முதலாவதாக நம்ம கேட்க இருக்கிற பாடல் என் ஆசை ராசாவே திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நம்ம கேட்டுட்ருக்கிறது இனிமையான பாடல்களோடு மதுரத்தென்றல். அடுத்ததாக செல்லக்கண்ணு திரைப்படத்திற்காக பாடலிதோ.

0: செந்தமிழி பாட்டா கட்டி வச்சேன்,
1: மாமாவும் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சேன்,
0: இளமானே உன் அழக செந்தமிழி பாட்டா கட்டி வச்சேன்.

0: இந்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் நேர்களே. முதலாவதாக பாடல்

0: நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம் நேர்களே. நேரம் இரவு 9:35. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் அடுத்ததாக இசைக்க வரும் பாடல் ராமு திரைப்படத்திற்காக.
1: பச்சை மரம் 1, இச்சை கிளி 2.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நட்சத்திர கீதங்கள் நேர்களே, அடுத்ததாக இசைக்க வரும் பாடல் சித்தி திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நம்ம கேட்டுட்ருக்கிறது நட்சத்திர கீதங்கள். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக.

கேட்டுட்ருக்கீங்க மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெட்ஸில் நட்சத்திர கீதங்கள். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்கு.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நம்ம கேட்டுட்ருக்கிறது நட்சத்திர கீதங்கள். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் ஆசை முகம் திரைப்படத்திற்காக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11:00. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 6:00 செய்திச் சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. இதில் முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், 7:00 அறிவோம் ஆயிரம், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி, உடன் உரையாடுபவர் ஜி கீதா. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுரை தென்றல்.

செய்தி சுருக்கம் 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரை தென்றல், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களோட நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9:00 அரங்கிசை, அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு, ஐயம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்களின் வயலின் இசை, ஹனுமந்தபுரம் டி பூவராகன் அவர்களின் மிருதங்கம் இசை கேட்கலாம். 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை எம் எஸ் அனந்தராமன் மற்றும் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை. நாளை பகல் 1:05 ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 என்னுயிர் தோழி. எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான

நிகழ்ச்சியும் நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை, எம் எஸ் அனந்தராமன் மற்றும் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை. நாளை பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 1:10 என்னுயிர் தோழி. எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை பகல் 2:15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:55 வானிலை இயற்கை. 3:00 ஒளிபரப்பு நிறைவு பெறும். 4:57 ஒளிபரப்பு மீண்டும் தொடரும். இதில் குறளமுதம் 273. நாளை மாலை 5:00 இந்தியாவின் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நடைபெற உள்ள குடிமை பதவியேற்பு விழாவில் பத்ம விருதுகள் 2026 வழங்கும் நிகழ்வின் முதல் பகுதியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை மாலை 6:00 நிகழ்ச்சி நேரமும். 6:05 ஆங்கிலத்து செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒரு பட பாடல்கள். இதில் விடியும் வரை காத்திரு திரைப்படத்தின் பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். நாளை இரவு 7:00 மதுரை தென்றல். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன், சென்னை அஞ்சலாக. 7:15 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். சிறுதானியங்கள் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கத்தாளம்பட்டி விவசாயி பாக்யராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 செய்தியறிக்கை, சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல். நாளை இரவு 8:30 அச்சாணி. பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்து செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்தி சுடர். 9:30 இசை பேருரை. 10:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 11:00 நிகழ்ச்சியின் நேரமும். 11:05 ஆங்கிலத்து செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1169 கிலோ ஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.